நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948 ஆஷாட மாதம் 23 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி, இன்று செவ்வாய்க்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49 நிமிடம் 50 நொடி. மங்கள இசை.

நாளொரு குரல். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 130வது குரல். கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இந்த திருக்குறளின் விளக்கம்: சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். மீண்டும் ஒரு முறை குரல்: கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 5:54. நிகழ்ச்சி நிரல். 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்: இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் ரா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகள் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை, இதில் சிந்தனை மலர். 7:02 மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய்வாழ, HPV தடுப்பூசி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தெங்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை, இதில் ஆர் விஜயலட்சுமி மற்றும் ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம்.

பி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கூடா நட்பு. நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பணமலை அருள்மிகு அஷ்ட தாளாம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள்

காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை பரத்வாஜ். கதை வசனம் இயக்கம் ஹரி. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. மைனா என்ற தலைப்பில் திரையிசை பாடல்களை கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி, பனங்கிழங்கு உற்பத்தி செய்யும் முறைகுறி ஆகியவை கேட்கலாம். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அலைவரிசை கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 2026 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் குறித்த தினசரி தகவல்கள் ஆங்கிலத்தில் கேட்கலாம். காலை 7:35 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரவி கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர்

0: குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது, எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே, வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்புச் சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூறப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்து கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:14:20.

நேரம் இப்போது 6:15. தெய்வீக ராகம். காற்றலையில் மிதந்து இந்த இனிய காலை வேளையில் பக்தி மனம் வீச வருகிறது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக பி. சுசீலா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 30 செவ்வாய்க்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: செல்வங்களா தங்கங்களா? கொட்டகையிலே இருங்க, டவுன் வரைக்கும் போயிட்டு தவிடு வாங்கிட்டேன், திரும்பி வந்துடுறேன், வந்து உங்களுக்கு தண்ணி காட்டுறேன், புல்லு போடுறேன். பைக் எங்க இருக்குது? இதோ இருக்கு.
1: என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவான் நான், எனக்கு

0: regular, regular. Oh, regular, regular, regular. காத்தம்மா, கருத்தம்மா, முனியம்மா, வெள்ளையம்மா, மாரியம்மா, சின்னம்மா, பெரியம்மா, ஓரம் ஓரம் ஓரம் வண்டி வருது, ஓரம் ஓரம் ஓரம்.
1: எப்பா கருத்தமுத்த?
0: யார் காத்தமுத்தா? ஆ, வா வா வா.
1: என்னப்பா எப்ப புது வண்டி வாங்கின?
0: காத்தமுத்தா, அந்த ஆத்தோரத்துல இருந்த தினந்தோப்ப, அதுல மூணு லாரி இளநீரும் தேங்காவும் பெங்களூரு, கல்கட்டா, சென்னைக்கு அனுப்பினான். அதுல வந்த வருமானத்துல ஒரு பைக் வாங்கிட்டான்.
1: ஓஹோ, பைக் வாங்குற அளவுக்கு நீ தென்னந்தோப்பு உனக்கு லாபம் கொடுத்துருக்கு.
0: ஆமாப்பா,
1: இம்மனால சைக்கிள்ல போயிட்டு இருந்த, இல்லைன்னா மாட்டு வண்டியில போயிட்டு இருந்த.
0: ஆமா,
1: இப்ப பைக்ல வர்ற.
0: ஆமா,
1: சரி, பைக்ல வர்றதுதான் வர்ற.
0: ஆமா,
1: எதுக்கு வாயால ஓரம்போ ஓரம்போ அப்படின்ட்டு இருக்க?
0: காத்தமுத்த, பக்கத்தூர் அக்கத்தூர் நான் வண்டி வாங்கினது நான் தான் வரணும்னு தெரியணும்ல எல்லாருக்கும்.
1: ஓஹோ, எல்லாருக்கும் தெரியணும்.
0: ஆமா,
1: அதனால வாயாலேயே வடை சுட்டுட்டு வந்த.
0: ஆறு நடிச்சா யாரோ வராங்கன்னு ஒதுங்குவாங்க. சரி, வாயால சொன்னா கருத்தமுத்து வரான்னு திரும்பி பார்ப்பாங்க.
1: ஓஹோ, சரி சரி, என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியா உன்னை நான் பார்த்தது இல்லையா? எங்க போயிட்டு வந்த நீ?
0: கருத்தமுத்த, ட்ரைனிங் போயிட்டு வரம்பா. ஆனா ட்ரைனிங் போய் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். அங்க ட்ரைனிங் வந்த கால்நடை மருத்துவர் என்ன ஒரு தொழில் ஆரம்பி சொன்னாருப்பா. அதான்ப்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது.
1: எப்பா கால்நடை மருத்துவர் ட்ரைனிங்க்கு வந்தாரு?
0: ஆமா.
1: உன்னை பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பிக்க சொன்னாரு, அதுல என்ன வருத்தமான செய்தி?
0: அவரு வெண்பன்றி வளர்த்தா நல்ல லாபம் வரும்னு சொன்னாருப்பா. பன்னி வளர்த்த சொல்றாருப்பா.
1: கருத்தமுத்து, அவரு கரெக்டா சொல்லியிருக்காரு.
0: என்னது?
1: எப்பா, நம்ம ஊர் காட்டுல எல்லாம் இந்த கருப்பு பன்னி இருக்கும்.
0: ஆமா,
1: அது சாக்கடையில கிடக்கும். அப்புறம் அது சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமானதை சாப்பிடும்,
0: நாத்தம் வர அடிக்கும்.
1: அதனால நமக்கு ஒரு அறிவுறுப்பு. ஆனா இந்த வெண்பன்றிங்கிறது இப்ப வியாபார ரீதியா வளர்க்கக்கூடிய ஒரு பன்றிப்பா.
0: ஓ, அப்படியா சொல்ற?
1: நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்.
0: உன்ன போலதான்ப்பா அவரும் சொன்னாரு.
1: இப்ப நிறைய பேர் இப்ப அதை செஞ்சு நல்ல லாபம் அடைகிறாங்கப்பா. பொதுவா வெண்பன்றிய ரொம்ப சுத்தமானதுப்பா.
0: ஓஹோ,
1: அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: சரி சரி சரி.
1: இன்னொன்னு நான் உன்கிட்ட சொல்றேன். நீ வந்து ஆத்தோரத்துல ஒரு தென்னந்தோப்பு வாங்கின.
0: ஆமா,
1: அது பக்கத்திலே இன்னொரு இடம் ஏதோ விலைக்கு வருதுன்னு வேற பேசிட்டு இருந்த.
0: மாந்தோப்பு வருது.
1: இப்ப ஊர்ல இருந்து வெளியில இருக்குது அது. அப்ப ஊர்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது.
0: ஆமா,
1: அதுல நீ வந்து வெண்பன்றி வளருப்பா.
0: அட, சூப்பர் ஐடியா சொல்ற பண்ணியா.
1: ஆமாப்பா, வெண்பன்றிய வளர்த்தினா நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஓஹோன்னு ஆயிடலாம்ப்பா.
0: ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா. காத்தமுத்த, நீ சொல்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. அது எப்படி வளர்க்கணும், அதனுடைய விவரம் தான் சொல்லலாம்.
1: எப்பா நின்னுகிட்டே பேசினா எப்படிப்பா சொல்றது? வாப்பா, அப்படி ஓரமா போய் உட்காருவோம்.
0: சரி சரி, அந்த மரத்தடியில உட்காருவோம்பா.
1: சரி சரி, பக்கத்துல உட்காருப்பா.
0: சரி, சொல்லு காத்தமுத்த.
1: பன்றிகள் வந்து முதல்ல நீ குட்டியா வாங்கிக்கலாம், அல்லது தாயும் அப்புறம் குட்டியும் சேர்த்து வாங்கிக்கலாம், அல்லது ஒரே சைஸ்ல கூட ஒரு 25-50 வாங்கிக்கலாம். இப்படி முதல்ல ஆரம்பி.
0: சரி,
1: ரைட்டா? காலையிலேயே ஏஞ்ச உடனே நாம அந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும். அதுக்கு பிறகு அதுக்கு உணவை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படிங்கிற உணவு வந்து நம்ம ஒவ்வொரு பன்றிக்கும் கொடுக்கணும்பா.
0: சரி சரி, பெண்பன்றி ஷெட்டு போடணுமா?
1: ஆமாப்பா, எப்படி நம்ம வந்து மாடு ஆடுக்கு வந்து கொட்டை காமிக்கிறோமோ அதே மாதிரிதான்ப்பா வெண்பன்றிக்கு நல்ல கொட்டை காமிக்கணும்.
0: சரி சரி,
1: நல்ல காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். இனப்பெருக்கத்துக்கான தாய் பன்றி, அதுக்கு நம்ம தினமும் கடலை புண்ணாக்க உணவோட கலந்து கொடுக்கணும்பா. அப்பதான் நல்ல முறையில அது இனச்சேர்க்கையில வந்து கரு உருவாகி நமக்கு வத வத வதன்னு 14 குட்டி வரைக்கும் கூட போடும்பா. அது
0: காத்துமுத்த, சிங்கம் ஒரு குட்டி போட்டா பண்ணி 10 குட்டி போடுவாங்களா, அது மாதிரியா?
1: ஆமாப்பா, பண்ணி நிறைய குட்டி போடும், அதிகபட்சமா 14 குட்டி வரைக்கும் கூட போடும்பா.
0: ஓஹோ,
1: புரியுதா?
0: சரி சரி.
1: பன்றிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி, அத மறக்காம போட்டுணும்பா.
0: நம்ம ஊர்லதான் இருக்குது கால்நடை ஆஸ்பத்திரி, அங்க போட்டுடலாம்.
1: ஆமா, வெளி பண்ணைகள்ல இருந்து நம்ம பன்றி வாங்கிட்டு வர்றோம்னா நம்ம பன்றி கூட்டத்துல அதை கலந்து விடுறதுக்கு முன்னாடி நாம தடுப்பூசிய போட்டுடணும்.
0: ஓஹோ,
1: ரைட்டா?
0: சரி சரி.
1: 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோமாரிக்கான தடுப்பூசி, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை சிர்கோ வைரஸ் அப்படிங்கிறதுக்கான தடுப்பூசி.
0: ஓஹோ,
1: இதெல்லாம் கரெக்டா போட்டுட்டே வரணும்பா.
0: சரி.

0: ஏம்பா அது கூட்டமா போகுதுங்களா? வென் பண்றி இதைத்தான் வளர்க்க சொன்னியா?
1: ஆமா, இந்த வென் பன்றி 6 மாசம் வயசுக்கு மேல இனச்சேர்க்கைக்கு தயாராயிடும். பருவத்துக்கு வந்த அந்த பெண் பன்றிய 2-3 நாளைக்கு நம்ம கூட்டத்துல இல்லாத வெளியிலேந்து ஒரு ஆண் பன்றிய கொண்டு வந்து அது கூட தான் நம்ம இனச்சேர்க்கைக்கு விடணும்.
0: ஓஹோ,
1: நம்ம கூட்டத்திலேயே இருக்கக்கூடிய பன்றியா இருந்ததுன்னா ஒரே இனமா இருக்குல்ல, அது வந்து ஏதாவது மரபணு கோளாறு அப்படி இப்படின்னு வந்துடும்.
0: ஓஹோ,
1: அதனாலதான் வந்து வெளிக்கூட்டத்திலிருந்து நம்ம ஆண் பன்றிய கொண்டு வந்து இனச்சேர்க்க முடிஞ்ச உடனே 2-3 நாள்ல திருப்பி அதை அனுப்பிடணும்.
0: ஓஹோ,
1: புரியுதா?
0: புரியுது கதை முத.
1: ஆண் பன்றிய அனுப்பின பிறகு அந்த பெண் பன்றிய பிரிச்சு தனியா வச்சிடணும். தாய் பன்றி பால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம வந்து அதை பிரிச்சிட்டோம்னா சீக்கிரம் அடுத்த பருவத்துக்கு தயாராயிடும்.
0: ஓஹோ,
1: அதனால அடுத்த தடவை நம்ம குட்டிகளை உடனே அதை தாய பக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம 45 நாள் குட்டி அப்படி இருக்கும் போதே தாய் பன்றிட்டேந்து அந்த குட்டிகளை பிரிச்சிடணும். இதெல்லாம் கவனமா செய்யணும்பா. ஒரு நல்ல ஒரு நோட்டு ஒன்னு வச்சுக்க, ஒவ்வொரு பன்றியை பத்தியும் எழுதி அத டீடைல மெயின்டைன் பண்ணி இத மாதிரி நம்ம முறையா செஞ்சினா நல்ல லாபம்பா. நான் சொன்னேன்னா 14 குட்டி வரைக்கும் பிறக்கும்.
0: ஐயோ, நிறைய லாபம் வரும்.
1: ஆமாப்பா, நல்ல வேலை போயிட்டு இருக்கு.
0: கதமுத்து, வளர்க்கறத பத்தி சொன்ன, இதனால எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது?
1: கர்த்தமுத்து, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல பெரிய டவுன் இருக்கு.
0: ஆமா,
1: டவுன்ல எல்லாம் போனோம்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இந்த பன்றி கறிய விரும்பி சாப்பிடறவங்க வர்றாங்க.
0: அப்படியா சொல்ற?
1: நாம இவங்கள்ட்ட போய் ஒரு பேசி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சப்ளை பண்ணியே மாளாதுப்பா.
0: என்னப்பா இது?
1: ஆமாப்பா, இன்னைக்கு நீ பைக்ல வந்தீல, நீ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பாரு, கார்ல வருவ.
0: அப்படியே சொல்றான்?
1: ஆமாப்பா.
0: அப்ப நான் நிறைய பன்றி வளர்க்குறேன்ப்பா.
1: நிச்சயமா நீ பன்றிகளை நிறைய வள, 100 கணக்கில் வளர்க்கலாம்ப்பா, ஒன்னும் கவலை இல்ல.
0: ஓஹோ,
1: ஈஸியான வழிதான்.
0: சரி சரி சரி, நீ சொன்னதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கினா.
1: கர்த்தமுத்து, உனக்கு நல்லது சொல்றதுக்கு தான்ப்பா நான் இருக்கேன்.
0: ஆமா,
1: உன்னை பைக்ல பார்க்கும் போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கிளம்புற கர்த்தமுத்து.
0: கதமுத்து, ஆடு மாடுங்க தண்ணி இல்லாம புள்ளி இல்லாம பட்டினியா கிடக்கும், அதுங்களை போய் பார்க்கணும். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சிகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
4: தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது.

0: உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டு வரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் ோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில்

0: வன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜாய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
2: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. உணவுச் சங்கிலியின் 2ஆம் படிநிலையான நுகர்வோர்களில் பூச்சிகளுக்கு அடுத்த கண்ணியாக இருப்பவை பறவைகள். சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பறவை இனங்கள் பூமியிலுள்ள பல சுற்றுச்சூழல் மண்டலங்களில் முதன்மை உயிரினங்களாக உள்ளன. பறவைகளால் மனித இனத்திற்கு அளவிட முடியாத நன்மைகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகின்றன. வெப்பமண்டல மித வெப்பமண்டல காடுகளில் உள்ள 90% முதல் 95% தாவரங்களின் விதைப்பரவலுக்கு பறவைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. கோவையிலுள்ள சலீம் அலி பறவைகள் இயற்கை வரலாற்று மையத்தின் ஓர் ஆய்வின்படி இந்திய காடுகளில் வாழும் பறவைகளில் 1/3 பறவை இனங்கள் விதைப்பரவலுக்கு முக்கிய காரணமாக உள்ளன. மேற்கு மலை தொடரில் உள்ள பசுமை மாறா காடுகளில் வசிக்கும் இருவாச்சி பறவையும் பழம்

மட்டுமே உண்ணும் புறா இனங்களும் இருப்பதால் இந்தியாவின் முக்கியமான தாவர இனங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன. வறண்ட பகுதியில் உள்ள காடுகளில் குயில், செம்மீசை சின்னான், கொண்டைக்குருவி போன்றவை அதிக அளவு விதைப்பரவலுக்கு காரணமாக இருக்கின்றன. பறவை இனங்கள் இருப்பதால் மட்டுமே இன்றும் பல அரிய வகை காட்டு தாவரங்கள் அழியாமல் காக்கப்படுகின்றன என்பதே அந்த ஆய்வு உணர்த்தும் செய்தி. பறவைகளால் நடைபெறும் விதைப்பரவலால் அந்த தாவர இனங்களுக்கும் கூடுதலாக சில நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு தாவரம்

0: படுகின்றன என்பதே அந்த ஆய்வு உணர்த்தும் செய்தி. பறவைகளால் நடைபெறும் விதைப்பரவலால் அந்த தாவர இனங்களுக்கும் கூடுதலாக சில நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு தாவரம் புதிய இடத்தில் வளரும்போது பழைய இடங்களில் ஏற்படக்கூடிய சில வகை பூஞ்சை காளான்தொற்றுகள் புதிய இடத்தில் இருக்காது. அந்த வகையில் அந்த மரமானது பூஞ்சை காளான் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. பழைய இடங்களில் அதிக அளவு காணப்படும் பூச்சிகள் குறிப்பிட்ட தாவரத்தை தாக்கும் உயிரினங்கள் போன்றவற்றிலிருந்தும் புதிய இடத்தில் வளரும் மரங்கள் பாதுகாப்பை பெறுகின்றன. முக்கியமாக அதே தாவர இனங்களுக்குள் ஏற்படும் போட்டியை தவிர்க்கவும் இந்த விதைப்பரவல் பெரிதும் உதவுகிறது. நீர்த்தாவரங்களின் செழிப்பான வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அதாவது தழைச்சத்து, ஃபாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து போன்ற சத்துகள் மிகவும் அவசியம். ஆனால் வெப்பமண்டல கடலோரங்களில் காணப்படும் அலையாத்தி காடுகளுக்கு போதுமான அளவு நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் சத்துகள் கிடைப்பதில்லை. இந்த குறையை நீர்ப்பறவைகளே சரி செய்கின்றன. அலையாத்தி காட்டுப்பகுதிகளுக்கு வலசை வரும் பல ஆயிரக்கணக்கான நீர்ப்பறவை இனங்கள் அந்த பகுதியிலேயே எச்சங்களை இடுகின்றன. இயற்கையாகவே பறவைகளின் எச்சத்தில் ஃபாஸ்பரஸ், நைட்ரஜன் ஆகிய சத்துக்கள் அதிகம். பல்லாயிரம் நீர்ப்பறவைகளின் எச்சம் அலையாத்தி காடுகளுக்கு தேவையான நைட்ரஜன் சத்துக்களை அளிக்கின்றன. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் 90% உயிரினங்கள் தம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு பகுதியை அலையாத்தி காடுகளில் கழிக்கின்றன. அதன்படி பார்த்தால் உலகின் 90% கடல் மீன் வளத்தை நீர்ப்பறவைகளே உறுதிப்படுத்துகின்றன. இந்திய விவசாய நிலங்களில் அதிகம் காணப்படும் பறவை இனங்கள் பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்டவை. உதாரணமாக உன்னிக்கொக்கு தனது உணவு முறையில் பயிர்களுக்கு தீங்கிழைக்கும் பூச்சிகளையே 80% உணவாக கொள்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரு விவசாய பருவத்தில் ஓர் உன்னிக்கொக்கினால் மட்டும் 158,361 ஹெக்டேர் அளவிலான விளைநிலங்களை பாதுகாக்க முடியும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 7 மணி. புதுவை புதுமையில் இனி கேட்கலாம் சிந்தனை மலர். நீங்கள் சிந்திப்பது, பேசுவது மற்றும் செய்வது ஆகிய மூன்றும் ஒன்றாக இணக்கமாக இருக்கும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனை இது.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேரம் இப்போது 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சிகள் அடுத்ததாக.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இப்போ 10-13 வயசு, 2 வயசாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் மன சிக்கல்லாம் என்னென்னலாம் வர வாய்ப்புகள் இருக்குது அதை முதல்ல சொல்லுங்கள், அதுக்கான தீர்வையும் சொல்லுங்கள், அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: ஸோ இந்த 10-13 வயசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பொதுவாக வந்தப்போ இந்த ஹார்மோன்கள் சேஞ்சஸ்ஸு, இப்போ பெண் குழந்தைங்களை வந்து பருவம் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். நிறைய இப்போ எஸ்பெஷலி பசங்களை பார்த்திங்கன்னா வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகிறது, சின்ன சின்ன அரும்பு மீசை வர்றது. ஸோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பருவம் அடையிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றங்கள் என்ன பண்ணால் உடம்பில் ஒரு இனம் புரியாத நிறையா மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கான விடைகளை அவங்களுக்கு தெரியாது, ஏன் இப்படி நடக்குது நமக்குன்றத புரியாது. புரியக்கூடிய ஏஜும் அது இல்லை. அந்தமாதிரி சமயத்தில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த ஏஜில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும், உடம்புல என்னமாரி மாற்றங்கள்லாம் வரும்ன்றத வந்து முன்கூட்டியே நம்ம ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி நம்ம வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. இது நடக்கும்ன்றத முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிகாஷ்னரியாகவும் இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த இதுதான் அந்த 10-13 வயசுக்குள்ளே பொதுவாக வந்து ஃபிசிக்கலாக நிறையா பிரச்சனைகள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தா நியரிங் வந்து 13 வயசுன்னும்போது அவங்க
1: 10th
2: இருப்பாங்க. ஸோ அடுத்து 10th வந்து பப்ளிக் எக்ஸாமுன்றும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும். ஸ்கூல் சைடும் சரி பேரண்ட்ஸ் சைடும் 10th மார்க்கு தான் அவங்களுக்கு வந்து அடுத்து டிசைட் பண்ணுற, இந்த மாதிரி ப்ரெஷரும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க பார்த்தா ஒரு சோர்வு ஏற்படும் அவங்களுக்கு, ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்குது, காலிலேருந்து ரொம்ப நேரம் படிக்க அடிச்சிருக்கிறது, காலையில் அந்த அவங்களுக்கு தேவையான விளையாடுறது வந்து ரொம்ப குறைஞ்சிரும், படிக்கிறது அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஸோ அதே சமயத்தில் வந்து ரத்த சோகை போன்ற இதுவும் ஏற்படும். சரியான டயட் எடுக்கிறதுனால இயர்லி ஏதாவது ஸ்கூலுக்கு போகிறதுனால என்ன ஆகுனா அவங்களால டயட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அந்தமாரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரத்த சோகை மாதிரி வந்து ரொம்ப பலகீனமாகவும் காணப்படுவாங்க அந்த சமயத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஏன்னா நம்ம நிறையா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு அரவணைச்சி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்றதை அறியாமலே இவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க. இந்த நீட்டு ஜேஇ இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் கவர்மெண்டில் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 9th ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வந்து அதிகமாகி போகுது. அவங்களுக்குலாம் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ஸு, சில பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸில் இருப்பாங்க, அவங்களும் சிபிஎஸ் சிலபஸ் வந்து படிக்க சொல்கிறது. ஸோ 2 சிலபஸ் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு மனச்சோர்வு வந்து அவங்களுக்கு வந்துடுது, அது மேலே ஒரு ஈடுபாடு குறைஞ்சிடுது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இன்றைக்கி இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ படித்து ஆகணும், நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதி ஆகணும், நாளைக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டொமக் பெயினோ இல்லை வேறு ஏதோ ஃபீவரோ இருந்தாலும் கூட அதை பற்றி யாரும் யோசிக்கிறதுல, மறுநாள் அவங்க எக்ஸாம் எழுதணும்போது அதை பற்றி ஒரு வேகம் எரிச்சல். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா அது நேரடியாக சொல்ல முடியாமல் என்ன பண்ணால் பல வழியில் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம படிக்க தானே சொல்கிறோம், ஆனால் பட் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா குழந்தைங்கள்ட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து உணர்வுகளை வந்து கேட்கறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்கள்ட்ட மூவ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு ப்ரிவேசியை டைம் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கான லிமிடேஷன்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு பொம்மை மாதிரி நான் இதை சொல்கிறேன் நீ இதை செய்யணும். ஸோ அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கேட்கறது கிடையாது. ஸோ எப்பயுமே ஒரு கமாண்டிங் மாதிரி இல்லாமல் அவங்கள்ட்ட அன்பா உனக்கு என்ன பிரச்சனை, இதை உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை படிக்க நம்ம ஆசைப்பட்டாலும் இதை கண்டினியூ பண்ண முடியுதா, இதெல்லாம் கேட்டால் தான் குழந்தைங்க வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. அது எப்போ ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது தான். பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைல்ல டீச்சர்ஸும் இதே தான். இந்த டீச்சர்ஸுடைய டார்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னா பசங்களை வந்துட்டு ஹை ஸ்கோர்ஸ் எடுக்கணுன்றதுக்கு புஷ் பண்ணுறது மோட்டிவேட் பண்ணுறது இதை தான் அவங்கள நோக்கி போயிட்டுருக்காங்களே தவிர குழந்தையுடைய மனநலம் அதுக்கு அடாப்ட் ஆகுதா, அதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குதா, ஸோ அந்த குழந்தையால வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து கோப்ப பண்ண முடியுதான்றதை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி நான் தான் அந்த பிஎட் படிக்கும்போதே வந்து சைக்காலஜி ஒரு பேப்பரே அவங்களுக்கு கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த படிக்கும்போது அந்த பீரியடில் சப்ஜெக்ட் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுதான்றதை வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். ஸோ குழந்தைங்க சேடாக இருக்கும்போது என்ன மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ணால் தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை ஒரு டீச்சராலையும் சரி பேரண்ட்ஸாலையும் நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும்.
1: பொதுவாக பார்த்தோம்னா சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருந்த குழந்தை இந்த அடலசன்ஸ்

0: அதாவது குறிப்பாக அந்த 13 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறது, யார்ட்டையும் சரியாக பேசாமல் இருக்கிறது, அப்புறம் ரொம்ப களைப்பாக உணர்றது, எரிச்சல் அடையிறது, இந்த மகிழ்ச்சியான செயலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் அப்படியே ஒதுங்கி இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது, அவங்களுக்கு உள்ள என்ன பிரச்சனை? இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க உளவியல் ரீதியாக படித்தவங்க தான் இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ஒரு பேரண்ட்ஸாக இருக்கவங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் சமூகத்துடைய ரோல் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஸோ அந்த பியர் எஜுகேஷன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அப்யூஸ் ஆகிருக்கான்றதை பார்க்கணும். நல்லா படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 9th வரைக்கும் அந்த பசங்களை வந்து பார்க்குற பார்வையும், 9th முடித்த உடனே 10th போன உடனே தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மார்க்குன்றது வந்து அந்த உள்ள அவங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிவன் மோர் ப்ரெஷர். அது வரைக்கும் 9th வரைக்கும் ஜாலியாக இருந்த பேரண்ட்ஸு 10th வந்தோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக ஒரு கமெண்டிங் ஆர்டர் மாரி வந்துடுவாங்க. ஒரு விஷயம் அது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பியர் குரூப்ஸு, அந்த குழந்தைக்கு ஏதாவது செக்ஷுவலாக அப்யூஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. இன்னொன்று ஸ்கூலுடைய வெயிட்டேஜஸ், போர்ஷன்ஸு, அந்த குழந்தையால மேனேஜ் பண்ண முடியுதா. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது வேறு, சந்த அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இந்த ரீல்ஸு இந்த மாதிரி நிறைய அந்த மோகம் என்ன பண்ணணும்னா பசங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து வெளியே வரத்துக்கான நிறைய கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறத மறந்துடுவாங்க. ஸோ படிக்கிறத மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மொபைல்ஸு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால மறுநாள் எக்ஸாம் போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது நிறைய பொய்யாக கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டொமக் பெயின், எனக்கு வந்து வயிற்று வலி இருக்குது, தலை வலிக்குது, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது காரணம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க அவங்களுக்கு. சார் உளவியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு மறைக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயத்தை காரணியாக பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் படித்தவங்க ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா கூட படிக்காதவங்க வந்து இதை நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கணும். அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும். ஆனால் கொடுத்த சுதந்திரம் வந்துட்டு எந்த அளவு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இந்த பீரியடில்.
0: ஒரு காலத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சி ஒரு 1.5 மணி நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் 1.5 மணி நேரம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்தது, அப்புறம் 5 நிமிஷம். இப்போல்லாம் அந்த ரீல்ஸு அப்படிங்கிறது ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட், அதுக்குள்ளே டக்குன்னு அடுத்தது மாற்றுறது. இந்த மைண்ட் செட்டப் வந்து இப்போ சமூகத்தில் வந்து குழந்தைங்கன்னு இல்லை, இல்லை அடலசன்ஸ்ன்னு இல்லை, பெரியவங்க மத்தியில் கூட இது மாற்றம் இருக்குது. இது எதை காட்டுது, ஏன் எதனால் அவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு மனநிலைக்கு நம்ம போகிறோம்?
1: ப்ரோக்ராம் பேஸ்டு தான். உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவைலபிலிட்டிஸ் முதல்ல வந்து நமக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஒளியும் ஒளினா ஒளியும் ஒளி மட்டும்தான் அந்த 1/2 hour வரும், வேறு சேனல்ஸ் எதுவுமே இருக்காது. டிவி முண்டி உட்காந்தா கூட ரிமோட் வச்சுக்கிட்டு அந்த ஆடை கூட பார்க்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் இரிட்டேட் ஆகிறாங்க பேரண்ட்ஸே, முன்னாடி உட்காந்துட்டு அந்த டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது சேனல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி என்னென்னா அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து எதையுமே பார்க்க விரும்புறதில்லை. ஸோ மூவிங் ஃபாஸ்ட்டு, அடுத்து என்ன இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், அதுதான் அந்த ஆர்வம். இதிலேருந்து அடுத்து என்ன இதை நம்ம செய்யலாம், அந்த ரீல்ஸை பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா இதுமே நம்ம செஞ்சு பார்த்தோன்னா. இன்றைக்கி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா முதவரை இன்றைக்கி ரொம்ப ஹை சேல்ஸ். பிகாஸ் ஏன்னா இந்த பசங்களுக்கு வந்து மோகம் அந்த டிவியில் பார்க்கறது கண் வழியாக போய் மூளையில் போய் பதிஞ்சு போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை கவர்ற மாதிரி கலர்ஸு. ஸோ இதெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னா அந்த கண் வழியாக போய் மூளையில் ஆகிட்டு இது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிடுது. அது கெட்டதுன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதோடைய அட்ராக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத விட அதிகபட்சமாக அவங்கள தூண்டுது.
0: பெற்றோருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்த குழந்தை ஒரு 15 வயசு அப்படி ஆகும் பார்த்தா திடீர்னு பார்த்தா எழுத்துக்கிறது, முறைக்கிறது, முடியாதுன்னு சொல்கிறது. பெற்றோர் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஓரளவு வளர்ந்த பிள்ளையாகவும் ஆகும்போது நம்ம குழந்தைகளை வந்து கண்டித்த மாதிரி ஒரு அடித்து வளர்க்குறதோ அதுவும் முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் அந்த நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தை ஏன் அப்படி ஒரு அடமெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டப்புக்கு போகிறாங்க, அதில் ஏதாவது பெற்றோர்கிட்டையும் ஏதாவது தவறு இருக்கா, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட அவங்க எப்படி கவனிக்கணும், இல்லை சொசைட்டியில் என்ன பிரச்சனை, எதனால் அந்த குழந்தை மாதிரி ஆகுது?
1: இந்த பீரியடில் வந்துட்டு எதையும் கேட்குற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து புதுசாக எதை கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லாம் தெரியுன்ற மனநிலையில் இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா முதல்ல லிசன் பண்ணணும், முதல்ல என்ன அவங்க சொல்கிறாங்கன்றது கேட்கணும். அந்த பேஷன்ஸ் பொறுமை நமக்கு இருக்கணும். ஆனால் இப்போ பேரண்ட்ஸ் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எல்லா அனுபவம் இருக்குது, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், நான் டிக்டேட் பண்ணுவேன், நீ ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஒரு

0: மென்டாலிட்டி இருந்ததுன்னா நம்மளால் இன்றைய தலைமுறையை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அஸ் ஏ பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சொல்கிறத நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். கேட்டு அதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டதுன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு புரியும். இது வந்து பேரண்ட்ஸ்க்கு. இன்னொன்று டீச்சர்ஸ்க்கு, டீச்சர்ஸ் என்ன பண்ண, நீங்கள் வர்றது இங்கே படிக்கிறதுக்காக மட்டும்தான், அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். எப்பயுமே பிளேம் பண்ணிகிட்டே இல்லாமல் படிக்கலை படிக்கலை படிக்கலைன்னு ஏன் படிக்கலை, அவனுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து நீ வா தனியாக வந்து உன் பிரச்சனை என்னன்னு சொல். இப்போ எப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுட்டு பேரண்ட்ஸை நிற்க வச்சிட வேண்டியது, குழந்தை இந்த பக்கம் நிற்க வச்சிட வேண்டியது, இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்ல வேண்டியது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர் முன்னாடி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அந்த பையனை. அப்போ அவனுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப வெறுப்பு வருது. டீச்சர்ஸ், நீங்கள் நிறையா பேரண்ட்ஸ் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன், ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வச்சாங்கன்னா அது ஏதோ குற்றவாளி கூண்டில் அந்த குழந்தைய நிற்க வச்சுட்டு டீச்சர்ஸ் வந்து ஒரு 30 தப்பு, உன் பொண்ணு இங்கே பார்க்குது அங்கே பார்க்குது இந்த பிரச்சனை பிரச்சனை, வீட்டில் இவ்வளோ அணியாக இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், இவங்க ஒரு பிளேம்ஸ். ஸோ ரெண்டு பேரும் பார்த்து அவனை ஒரு குற்றவாளி மாரியே பார்க்கும்போது அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், நான் படிக்கலன்னாலும் நீ சொல்கிறேன், நான் படிக்கவே மாட்டேன் போ, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் நம்ம பெருசாக இந்த வளரலும் பருவத்தில் வந்து ப்ராப்ளமேட்டிக் எங்கே வருதுன்னா இந்த மீட்டிங் பாதியிலே வந்துருப்போகுது. டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் நான் இப்போ ரெக்வஸ்ட்டாக என்ன சொல்லணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறீங்களா, பேரண்ட்ஸை மட்டும் மீட் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், பேரண்ட்ஸ் வந்து டீச்சரை சொல்லட்டும், ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க போகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக

0: பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஏஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5 தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில்

0: நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்சிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கர் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதுக்கான வேக்சின் சமீபத்தில் அரசாங்கத்தால் மக்களுக்கு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றிய தகவல்களை பார்ப்போம். நம்மகிட்ட கேன்சரை தடுக்கக்கூடிய வேக்சின்கள்னு பார்த்தோம்னா ரெண்டு சொல்லலாம். ஒன்று ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் பிறந்த குழந்தைகள் முதல் நம்ம போடுறோம். பெரியவங்களுக்கும் அது இப்போ 20 வருடங்களாக எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேக்சின் பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் பிற்காலங்களில் அந்த நபர்களுக்கு லிவர் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின். அது லிவரில் மற்ற தொந்தரவுகள் வரலாம், பட் ஆனால் லிவர் கேன்சரை தடுக்கக்கூடிய அந்த கிரானிக் ஆக்டிவ் ஹெப்படைட்டிஸ்ன்றது மாறி பின்னாடி நாளை அவங்களுக்கு லிவர் கேன்சராக மாறுவதற்கான வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய வேக்சின் அது. இப்போது நம்மகிட்ட இன்னொரு வேக்சின் கேன்சரை தடுக்கக்கூடிய வேக்சின் வந்திருக்குதுன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் தடுக்கக்கூடிய தடுப்பூசி தான் இந்த HPV வேக்சின் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பிப்ரவரி 28, 2026 அன்று இது நேஷனல் வைடு லான்ச். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ன்றது பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ல வந்து நாலாவது இடத்துல இருக்கக்கூடியது. மார்பக புற்றுநோய், அப்புறம் நுரையீரல் கேன்சர், உடல் இறப்பையில வரக்கூடிய புற்றுநோய் நாலாவது தான் அவங்களுக்கு வந்து செர்விகல் கேன்சர்னு ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில்

0: எடுத்துக்கிட்டோம்னா, ஆனால் இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இடத்துல இருக்குது. இந்த செர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது வந்து செர்விக்கல் கேன்சர். இந்தியாவில் அதனுடைய தாக்கம் வேறு விதமாக அதிகமாகவும் இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100,000 லேடிஸ் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா வருஷத்தில் ஒரு 14-15 பேர் அந்த ஏரியாவில் செர்விக்கல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2022-23 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700,000 பேருக்கு வந்து உலகத்தில் வந்திருக்குது. அதில் ஒரு 400,000 பேர் வந்து இறப்பு வந்து இந்த கேன்சரால் இறந்துருக்கிறாங்க. இந்த ஹெச்பிவி கேன்சர்ன்றது 50% நபர்கள் வந்து அந்த கேன்சரால் தான் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ பேருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 11.6 கிட்டத்தட்ட 12 பேருக்கு. உலக அளவில் அது 14 இங்கே இந்தியாவில் 12. அதனால் இந்தியாவில் வந்து அது குறைவுனே நம்ம சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட அது அதிகமாக தான் பரவிக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி மார்ட்டாலிட்டியும் வந்து பாதிக்கு பாதி, அந்த 12-6 இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 பேருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 35,000 பேர் அந்த வருஷத்தில் மட்டும் ஹெச்பிவி கேன்சரால் இறந்துருக்கிறாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் இறப்புன்றது ரொம்பவும் சஃபராகியே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த கேன்சர் வந்து பரவக்கூடிய கேன்சர், பக்கத்தில் உள்ள உறுப்புகளை பாதித்து அதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து அதிகமாகி அவங்க வந்து சஃபராகியே இறப்பாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கவசம், ஒரு கேடயம்ன்றது மாதிரி சொல்லலாம். விமன்களுக்கு வரக்கூடிய 2 கேன்சருக்கு நம்ம வந்து இப்போ வந்து கேரண்டி சொல்லலாம். மார்பக புற்றுநோய், ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய், இது ரெண்டுமே உங்களுக்கு வரவே வராது, வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலையில நம்ம இப்போ இருக்கிறோம். மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருஷம் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் செஞ்சுட்டே வந்தாங்கன்னா 35 வயதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டெக்னிக்கு. அவங்கவுங்க பிரஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் லம்ஸ் ஏதாவது கையில் நாடு இல்லைன்னா தட்டுப்படுதா, ஏதாவது கட்டி மாதிரி தட்டுப்படுதான்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்தாங்கனாலே அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிடலாம். அதுமாதிரி செர்விக்கல் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்குது. நம்ம வந்து 30-35 வயதுக்கு மேற்கொண்ட அனைத்து பெண்களுமே வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம வந்து பேப்ஸ்மேர் டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவோம். அவங்கள வந்து பண்ணிட்டு அதில் வந்து கேன்சர் செல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்ப்பாங்க. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை விடவும் இப்போ நம்மகிட்ட என்ன வந்துடுச்சு, வேக்சினே வந்துடுச்சு. வேக்சின் வந்தனா இந்த வேக்சினை வந்து குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அது கிடைச்சி பின்னாடி அந்த நபர்களுக்கு, ஏன்னா இந்த கிருமி வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் கிருமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 டைப் ஹெச்பிவி வைரஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு 4 தான் வந்து ஆன்கோஜெனிக். ஆன்கோஜெனிக்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ள வைரஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஹெச்பிவி வைரஸ் அதில் வந்து அந்த டைப் 16-18 இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகளை கேன்சராக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட 80% பெண்களுக்கு அந்த டைப் வைரஸ் உள்ள போயிருந்ததுன்னா அது வந்து கேன்சராகவே மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட தடுப்பதற்கும் அதற்கான வந்திருக்க கூடிய ஊசி சம்பந்தப்பட்ட மற்ற தகவல்களையும் அடுத்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமாக அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது.

0: தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா, இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுட்டுதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிகிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னென்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிகிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35 நிமிடம். நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒளி உலா வருகிறது நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் உலா வர இருக்கும் நகர்தான் குருவிநத்தம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பாகூர் கொம்யூனில் உள்ள பச்சை பசேல் என்று இயற்கை எழில் கொஞ்சும் குருவிநத்தம் பறந்து விரிந்த நெல் வயல்களை கொண்ட அந்த பகுதியைத்தான் இன்று நாம் உலா வர இருக்கிறோம்.

நகர்புல நிகழ்ச்சியில் குருவினத்தம் என்ற பகுதியை தான் இன்று நாம் உலா வந்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி கடலூருக்கு முக்கிய வழித்தடங்களில் ஒன்றாகவும், மேற்கில் தமிழகத்தின் திருப்பணாம்பாக்கம் கிராமமும், வடக்கில் கரைமேடு, கிழக்கில் பாகூர், தெற்கில் சோரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளை புவியியல் எல்லைகளாக கொண்டிருக்கிறது இந்த குருவினத்தம். புதுச்சேரி சோரியாங்குப்பம் பேருந்து சாலை குருவினத்தத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. கடலூர் பள்ளி நிலையனூர் பிரதான சாலையும் குருவினத்தத்தின் வழியாகத்தான் செல்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சார்ந்தவர்கள் மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் UDC பணியில் சேர எழுத்துத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி

வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடைபெறவுள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண்கள் 0433 என்ற குறியீட்டினுடன் 2200115 மற்றும் அலைபேசி எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நகர்புலா நிகழ்ச்சியில் குருவினத்தம் என்ற நகரைத்தான் இன்று நாம் ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். காற்றலையில் கலந்து குருவினத்தம் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள அழகிய கிராமமாகும். இப்பகுதி 1964 முதல் 2006 வரை புதுச்சேரியின் சட்டமன்ற தொகுதியாக விளங்கியது. பின்னர் 2006 தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக இந்த குருவினத்தம் தொகுதி நீக்கப்பட்டது. தற்பொழுது பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கும் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டதாக விளங்கி வருகிறது.

வேலை வாய்ப்பு செய்தி. ஹைதராபாத் ஐஐடி வேலை வாய்ப்பு அறிவிப்பு. குரூப் வி மற்றும் குரூப் சி பணியிடங்களுக்கான ஜூனியர் என்ஜினியர் சிவில் பிரிவில் ஓபிசி பிரிவினருக்கான ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வயது வரம்பு 35க்குள் இருக்க வேண்டும். ஜூனியர் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பிரிவில் எஸ்சி பிரிவினருக்கு ஒரு இடமும், உடற்பயிற்சி இன்ஸ்ட்ரக்டர் பிரிவில் எஸ்சி பிரிவினருக்கு ஒரு இடமும், ஓபிசி பிரிவினருக்கு ஒரு இடமும், அக்கௌண்டன்ட் பிரிவில் எஸ்சி பிரிவினருக்கு ஒரு இடம், ஓபிசி பிரிவினருக்கு இரண்டு இடம், மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு இடங்கள் என மொத்தம் 5 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. அது மட்டுமல்லாமல் குரூப் சி பணியிடங்களில் ஜூனியர் டெக்னீஷியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பிரிவில் பொது பிரிவினருக்கு ஒரு இடமும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரிவில் பொது பிரிவினருக்காக ஒரு இடமும், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பிரிவில் எஸ்டி பிரிவினருக்கான ஒரு இடமும், கெமிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் ஓபிசி பிரிவினருக்கான ஒரு இடம், சிவில் இன்ஜினியரிங் பிரிவில் பொது பிரிவினருக்கான ஒரு இடமும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் என்ஜினியரிங் பிரிவில் எஸ்சி பிரிவினருக்கான ஒரு இடம், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பொது பிரிவினருக்கு ஒரு இடமும், மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் பொது பிரிவினருக்கான இரண்டு இடம், கணிதத்தில் ஓபிசி பிரிவினருக்கான ஒரு இடம், மெக்கானிக்கல் அண்டு ஏரோஸ்போர்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரிவில் எஸ்சி பிரிவினருக்கான ஒரு இடமும், இயற்பியல் பிரிவில் ஓபிசி பிரிவினருக்காக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வயது வரம்பு 35க்குள் இருக்க வேண்டும். மேலும் அனைத்து விவரங்களுக்கும் https://iith.ac.in/careers என்கிற இணையதளத்தை பார்க்கவும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி ஆகும். நகர் உலா நிகழ்ச்சியில் இதுவரை நாம் உலா வந்து கொண்டிருப்பது குருவினத்தம். இப்பகுதியில் பறவைகள் அதிக அளவில் வலசை வருவதாலும் இங்கேயே தங்கி குடியிருப்பதாலும் குருவினத்தம் என்ற பெயரை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சித்தேரி அணைக்கட்டு இப்பகுதியில் முக்கிய அடையாளமாகவும் விவசாயிகளின் ஆதாரமாகவும் அமைந்திருக்கிறது. நெல், கரும்பு, சிறுதானியங்கள் முக்கிய பயிர்களாகவும் பயிரிடப்படுகிறது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக ஆடு மாடு போன்ற கால்நடை வளர்ப்பு இங்கு அதிக அளவில் நடைபெறுகிறது.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வணிகம், முதலீடு, மூலப்பொருட்கள் கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளுக்கு முதன்மை தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கண்காட்சியில் அமெரிக்கா, போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கணக்கான கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். கடந்த 2ஆம் தேதி 15 மீனவர்களுடன் சங்கர்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இழுவை படகு 5ஆம் தேதி முதல் படகுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது மேற்கு வங்க கடற்கரைக்கு அருகே காணாமல் போன அந்த மீன்பிடி இழுவை படகு வங்காள விரிகுடாவில் கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 6 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேசிய தேர்வு முகமை நீட் 2026 முதுநிலை படிப்புகளின் மறுதேர்வுக்கான ஓஎம்ஆர் தாள்களை செயல்படுத்தி தேர்வர்களுக்கான பதில்களை neet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து தாங்கள் குறித்த பதில்களை ஸ்கேனர் காட்டும் விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் ஆடவர் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி இன்று பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ் பாஸ்டனில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:02. தகவல் தளம் தினந்தோறும் புது புது தகவல்களை அளித்தருகிறது. நமது புதுச்சேரி வானொலியில் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் வானம்பாடி எனும் பறவைகள் பற்றிய அரிய தகவல்களைத்தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். லார்க் என்று அழைக்கப்படும் வானம்பாடி பறவைகள் அவற்றின் இனிமையான பாடல்களுக்கும் விண்ணை நோக்கி செங்குத்தாக பறக்கும் அசாத்தியமான திறமைக்கும் பெயர் பெற்றது.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் வானம்பாடி பறவைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வானம்பாடிகளில் அலாவுடிடே குடும்பத்தைச் சேர்ந்த பேசரின் பறவைகளாகும். அனைத்து வானம்பாடி பறவைகளும் வடக்கு மற்றும் கிழக்கு ஆஸ்திரேலியாவில் காணப்படுகிறது. கொம்பு வானம்பாடி பறவைகள் மட்டும் வட அமெரிக்காவில் காணப்படுகிறது.

அலாவுடினே குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேரினங்கள் காணப்படுகிறது. ஹிப்போ வானம்பாடிகள், முள்குதிகால் வானம்பாடிகள், கிரேயின் வானம்பாடிகள், குட்டை நக வானம்பாடி, நீண்ட அழகு வானம்பாடி, மங்கிய வானம்பாடி, சிவந்தவால் வானம்பாடி, பருத்த அழகு வானம்பாடி, சிட்டு வானம்பாடி, ஆர்ச்சரின் வானம்பாடி, புதர் வானம்பாடி, மர வானம்பாடி, பெரிய அழகு வானம்பாடி, கொண்டை வானம்பாடி, கொம்பு வானம்பாடி, சிறிய விரல் வானம்பாடி போன்ற 21 பேரினங்கள் இந்த வானம்பாடி பறவைகளில் காணப்படுகிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சார்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் யூடிசி பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விரும்பவுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி. தகவல் தளம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் காலை 8:30 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines: India officially launches its campaign for election as non-permanent member of UN Security Council for 2028-29 term. Mortal remains of 15 Indian tourists killed in Vietnam boat tragedy arrive in Mumbai. Bodies of 9 fishermen recovered after the trawler sinks off West Bengal coast. US launches strikes on Iran for the 3rd consecutive night. President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India script history at Lord's in London with 270-run win over England in one of women's test. India has officially launched its campaign for election as a non-permanent member of the United Nations Security Council, UNSC, for the 2028-29 term. Launching India's candidature at the UN headquarters in New York, External Affairs Minister Dr. S. Jaishankar said, "The world is facing growing conflict and instability, making the role of the United Nations more critical than ever."
3: As a candidate, it is natural that member states would like to understand what India brings to the table. One part of that is our vision of the priorities that the world and the United Nations must address. The other is a track record which enables the international community to make its own judgment. Let me address the priorities first. As we contemplate the global order, India's focus will be on working for a secure, peaceful and equitable world.
2: Highlighting India's credentials, Dr. Jaishankar said India has contributed nearly 3 lakh personnel to about 50 UN peacekeeping missions since the organization's inception.
3: Peacekeeping has been a crucial element of maintenance of international peace and security since the very inception of the United Nations. And India has always been in the forefront of discharging that responsibility. Our cumulative contribution is nearly 300,000 deployments in about 50 missions worldwide. Currently, we have 4,300 personnel across 10 of the 11 active missions. As we all know, most of these missions are in Africa. Few countries would have our experience in preparing peacekeeping to be future ready.
2: If elected, India will serve a 2-year term beginning in 2028. India has previously served 8 terms as a non-permanent member of the Security Council, most recently in 2021-22.

0: Ireland and England. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakkal.
1: Thank you, Abhishek. Hindustan Times, quoting the Supreme Court, says citizenship must be determined through fair, lawful process. India's women conquer lords with historic win, reports the Pioneer. The Asian Age, in its editorial piece, Resilience Wins at Wimbledon, says that it is said of great players that they find the way to victory, which is exactly what Jannik Sinner did in retaining his title at Wimbledon. Having dealt with an almighty scare in the first round from the virtually unknown Miomir Kecmanovic, who took him to five sets, the Italian became the first man in 48 years to survive and win the cup at London's SW19. Resilience has been the remarkable quality in Sinner's journey to a fifth Grand Slam in the final. And finally, Amar Chitra Katha, set to launch Hindustan Aeronautics Limited, HAL, comic book, reports Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. India officially launches its campaign for election as non-permanent member of UN Security Council for 2028-29 term. Mortal remains of 15 Indian tourists killed in Vietnam boat tragedy arrive in Mumbai. Bodies of 9 fishermen recovered after the trawler sinks off West Bengal coast. US launches strikes on Iran for the third consecutive night. President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India script history at Lord's in London with 270-run win over England in a one-off women's test. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:30. தகவல் தலைமை கோஷ்டையில் வானம்பாடி பறவைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வானம்பாடிகள் சிறியது முதல் நடுத்தர அளவு வரை இருக்கும். இவற்றின் நீளம் 12 முதல் 24 சென்டிமீட்டர் வரையும், இவற்றின் எடை 15 முதல் 75 கிராம் வரை எடையும் இருக்கிறது. பல்வேறு தரைவாழ் பறவைகளைப் போலவே பெரும்பாலான வானம்பாடிகள் நீளமான பின்னகங்களை கொண்டிருக்கிறது. இந்த நகங்களே இவை நிற்கும்போது நிலத்தன்மையை தருகிறது. இந்த வானம்பாடி பறவைகள் இலக்கியங்களிலும் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வானம்பாடி பறவை இனங்களில் பெரும்பாலானவை கூடுகள் உடைய பழுப்பு நிற இறகுகளை கொண்டிருக்கிறது. தடித்த கருப்பு அல்லது வெள்ளை நிற அடையாளங்களை கொண்டு உலா வருகிறது இந்த வானம்பாடி பறவைகள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய தகவல் தலைமை கோஷையில் வானம்பாடி பறவைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னிசை பாடி இந்த விண்ணை உலாவரும் அழகிய பறவைதான் இந்த வானம்பாடிகள். மங்கிய தோற்றம் மண்ணை போன்ற நிறத்தில் இருக்கிறது. கூட்டுக்குள் இருக்கும்போது பூச்சிகளை உணவாகவும் வளர்ந்த பின்பு விதைகளை உணவாகவும் உட்கொள்கிறது இந்த வானம்பாடி பறவைகள். பருத்த அழகு வானம்பாடிகள் மட்டுமே தங்கள் கனத்த அழகுகளால் விதைகளை திறந்து உணவை உட்கொள்கிறது. மற்ற இனங்கள் நீண்ட கீழ்நோக்கி வளைந்த அலகுகளை கொண்டு விதைகளை உடைக்கிறது. வானம்பாடி பறவைகள் மட்டுமே முதல் இறகு உதிர்வில் தங்கள் அனைத்து இறகுகளையும் உதிர்த்து விடுகிறது.

வானம்பாடி பறவைகள் மற்ற பறவைகளை காட்டிலும் விரிவான சத்தத்தை எழுப்புகிறது. அந்த சத்தம் அழகாகவும் இனிமையாகவும் இருக்கும். பறக்கும்போது பாடும் திறன் கொண்ட பறவை வானில் உலாவரும் பாடல்களை கொண்டே தமிழில் வானம்பாடிகள் என்ற பெயரை தன்னகத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண் பறவைகள் வானத்தின் உயரத்தில் சென்று அங்கிருந்தபடியே நீண்ட நேரம் ஒரே இடத்தில் தன் சிறகுகளை அடித்து கொண்டு பாடும். இப்படி பாடுவது தன் இணையை சேர்வதற்காகவும் மற்றும் தன்னுடைய எல்லையை மற்ற பறவைகளுக்கு அறிவிப்பதற்காகவும் இப்படி பாடுகிறது. மழை வருவதற்கு முன்பு வானின் உயரத்திற்கு சென்று இவை பாடுவதால் மழைக்காகவே பாடும் பறவை என்ற நம்பிக்கையும் சங்க இலக்கிய குறிப்புகளும் உள்ளன.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் வானம்பாடி பறவைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். வானம்பாடி பறவைகள் சங்க இலக்கியங்களிலும் பெயர் பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வானம்பாடி வரங்களைத்தானா தலி துளி தலைய புறவிற்கான் வர வானர மகளே நீயே என்பது 500 நூற்று பாடல். இந்த பாடலில் வறண்ட காலத்தில் வானம்பாடி பறவைகள் மேகத்து நீர்த்துளியை நினைத்து வானத்தின் உயரே வரை சென்று பாடும். அதை கேட்ட மேகமானது மழையை பொழியும். இதனால் அனைத்து உயிர்களின் துன்பமும் நீங்கும் என்பது இப்பாடலின் பொருளாகும்.

வானம்பாடி பறவைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். துளினசை புள்ளினின் அலினசைக்கு இறங்கி நின் அடிநிழல் பழகிய வடியுரை என்ற புறநானூற்று பாடலிலும் வானம்பாடி பறவைகள் பற்றிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி வானம்பாடி பறவைகள் சங்க இலக்கியங்கள் கூட இந்த பறவைகள் புகழ், இந்த பறவைகளின் திறமைகள் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது வியப்பாகத்தான் இருக்கிறது. மரங்கள் நிறைந்த பகுதிகளை விட புல்வெளிகள், பாலைவனங்கள், விவசாய நிலங்களிலும் இவை வாழிடமாக கொண்டு வசிக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் வானம்பாடி பறவைகள் பற்றிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வானம்பாடி பறவைகள் புல்வெளிகளிலும் தரைகளிலும் மணலிலும்

மறைவான இடங்களில் தங்கள் கூடுகளை அமைகிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் சின்ன வானம்பாடி, சாம்பல் தலை வானம்பாடி, புதர் வானம்பாடி ஆகிய மூன்று இடங்கள் அதிகமாக காணப்படுகிறது. பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான மாதங்களில் இனப்பெருக்கம் செய்கின்றன.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. இன்றைய நிகழ்ச்சியில் நீலகண்ட சிவன் பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் சம்போ மகாதேவா, பௌளி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:29. நீலகண்ட சிவன் பாடல்களை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அரங்கிசையில் தொடர்கிறது வேளா சரணம் என தொடங்கும் பாடல். பைரவி ராகம், மிஸ்ரசாப்புதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நீலகண்ட சிவன் பாடல்கள் சிலவற்றை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம், எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நீலகண்ட சிவன் பாடல்கள் சிலவற்றை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10 மணி. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
2: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வணிகம், முதலீடு, மூலப்பொருட்கள் கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளுக்கு முதன்மை தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கண்காட்சியில் அமெரிக்கா, போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கணக்கான கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். நமஸ்தே எனும் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழல் அமைப்புக்கான செயல் திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இன்று நமஸ்தே தினத்தை கொண்டாட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி 15 மீனவர்களுடன் சங்கர்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இழுவை படகு 5ஆம் தேதி முதல் படகுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது மேற்கு வங்க கடற்கரைக்கு அருகே காணாமல் போன அந்த மீன்பிடி இழுவை படகு வங்காள விரிகுடாவில் கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 6 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பிரீமியர் லீகின் 3வது சீசன் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று காலை நடைபெற்ற 12வது லீக் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:02:30. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக அவள் ஒரு தொடர்கதை படத்திற்காக கோவூர் சூரியமூர்த்தி அவர்கள் விரும்பிய பாடல் உழைக்கிறது, கேட்டு மகிழலாம். இது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்னவன் வந்தானடி படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன் அவர்களின் விருப்பத்திற்காக

கேட்டாலே இணைக்கும் முகநூல்படி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் தாராபுரம் துரைராஜ், பேபி அம்பிகா துரைராஜ், இளவரசி சித்ரா சுகந்தி, தாராபுரம் திருப்பூர் மாவட்டம், மற்றும் பெங்களூர் குப்பநத்தத்திலிருந்து ராம் பிரகாஷ் கோகிலா இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

நேரம் இப்போது 10:18. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறம் மாறாத பூக்கள் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் எடப்பாடி, பூலாம்பட்டி, தங்கவேல், அன்பழகன், காமராஜ் இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது இந்த பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக 16 வயது நிலைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் நாமக்கல் செல்வராஜ்.

கேட்டாலே இணைக்கும் மகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புருஷ லட்சணம் படத்திற்காக பாடலை கேட்டு ரசித்துக் கொள்கிற நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாணயம் படத்துக்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை கலியபெருமாள் பத்மப்ரியா கீர்த்தனா அகிலேஷ் இவர்களின் விருப்பத்திற்காக ஒழிக்கிறது இந்த பாடல்.

நேரம் இப்போது 10:39 30 நொடி. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் திருப்பம். நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்க வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்குப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராஜன் சுப்பிரமணியன்.

கேட்டாலே இணைக்கும் மகநூல் வழி நிகர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மௌன கீதங்கள் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் வேட்டவலம் குமார்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தல் இருப்பிடத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை சிவராம் நாகராஜன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேரமின்மை காரணமாக பல நேயர்களுக்கு பாடல்களை வழங்க இயலவில்லை. அவர்கள் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், நன்னிலம் நாராயணன், குழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், காட்டூர் சிவகுமார், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ஹிராமணிவர்மா மற்றும் தலைஞாயிறு கே பி ராஜதுரை, பிரகாஷ் ஆகியோருக்கான பாடலை இன்று வழங்க இயலவில்லை. மற்றும் லோகேஸ்வரி தினேஷ் இவர்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இன்று கொல்கத்தாவில் திவ்ய கலா மேளாவை தொடக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் மற்றும் அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அதாவலே ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த மேளா வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், இந்நிகழ்ச்சியில் இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழலுக்கான தேசிய செயல் தினம் கொண்டாடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 3 ஆந்திரா சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் சென்றடைந்தன. ஆந்திர பிரதேச சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஸ்ரீனிவாஸ் ஹைதராபாத் விமான நிலையத்தில் உடல்களை பெற்றுக்கொண்டார். மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர் மற்றும் கடப்பாவில் உள்ள உயிரிழந்தவர்களின் சொந்த ஊர்களுக்கு உடல்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர் மேற்பார்வையிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இறுதி ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பணியில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சென்னைக்கான பிரான்ஸ் துணைத் தூதரகத்தின் துணைத் தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூத்தர் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் பலர் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி பிரீமியர் லீகின் 3வது சீசன் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 2 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் ஊசுரு அக்காட் வாரியர்ஸ் அணியும் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் களம் காண்கின்றன. மாலை 6 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ரூபி லெஜண்ட்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:02. 30 நொடி.

நேயர்கள் கேட்டு பங்கேற்கும் மற்றும் ரசிக்கிருக்கும் என் நிகழ்ச்சி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் உமா. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, கூடா நட்பு என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. நேர் நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் உமா. இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, கூடா நட்பு என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க.

0: நேர் நேரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் உமா. இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, கூடா நட்பு என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம் நேயர்களே. உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க.
1: சரியில்லாத கோணத்துல போறாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நட்பு நம்ம சொல்லி இதுல தப்பு இல்லை.
0: ஆமா ஆமா, அதான் பல பேருக்கு அது சரியில்லாத நட்புன்னு கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அது
1: பழகி பார்த்தாதான் தெரியுமே ஒழிய.
0: ஆமா ஆமா,
1: பேச்சும் செயலுமே அவங்க எந்த மாதிரி கோணத்துல பயணிக்கிறாங்க கண்டுபிடிச்சு
0: கொடுத்துரும்.
1: கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நண்பர்கள் வந்து ஒரு பாதிக்கு மேல அவங்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் ரொம்ப சிதஞ்சு போற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நண்பர்களை நம்பிக்கையோட ஒரு சிலர் வச்சுக்கிறதுனால சமுதாயத்துல கெட்ட பேர் வந்து சேரும்.
0: ஆமா,
1: கட்டுவது கெட்ட பேரு, பிறந்த ஊரு கெட்ட பேரு.
0: ஆமா ஆமா,
1: இதெல்லாம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்து அப்புறம் வாழ்வை தொலைச்சிட்டு அகால மரணங்கிற இடத்துக்கு போக வேண்டிய கட்டங்களும் வரும்.
0: அந்த அளவுக்கு அவங்க உண்மையாவும் நேர்மையாகவும் இருந்திருப்பாங்கல்ல பழகினவங்க.
1: நேர்மையா பழகிறவங்க இருந்தாங்கன்னா அந்த கோணத்துக்கு போகாது.
0: இல்ல பாதிக்கப்பட்டவங்களை நான் சொல்லுவேன்,
1: தவறான வழியில போனது நம்ம அதை நம்ம பேச வரோம். அந்த நேரத்துல என்னதான் வசதி வாய்ப்பு வருமானங்கள் அப்படி எல்லாமே இருந்தா கூட பொண்ணு பாக்குற சொன்ன இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, தவறான பழக்க வழக்கம் உள்ளவரா, அது மாதிரி நண்பர்களோட இருக்கிறாரா அப்படிங்கறத கேட்டுதான் பொண்ணு கொடுக்குறாங்க.
0: ஆமா ஆமா,
1: சில ஒரு முறைக்கு பல முறை பல இடங்களில் விசாரிச்சுதான் பொண்ணு கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற காலங்கள். அதனால ஆராய்ந்து தீரை விசாரித்து கொடுக்கறதுதான் எதிர்காலத்துல நல்ல ஒரு வாழ்க்கையை அமையும்.
0: கண்டிப்பாக
1: ஒரு சில வந்து வாழ்க்கையில இல்லத்தரசிகளை திருமதிகள் வந்து வாழ்க்கையில நுழைஞ்சிடுவாங்க. பிற்பாடு பாத்தீங்கன்னா ஒரு கூடாத நண்பர்களோட வெட்டியா சுத்துவதும் ஏதோ அப்பா தாத்தா சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க அதை வச்சுட்டு சுகமா இருக்கலாங்கிற தவறான கூடத்துல செயல்படுறதும் என்ன இது இப்படிப்பட்ட ஒரு மோசமான கணவர்கிட்ட நம்ம வந்து மாட்டிக்கிட்டுமே நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறதும் அவர் குடிச்சு குடிச்சு வாழ்வை சீரடிச்சுக்கிறதும் இடையிலே வாழ வேண்டிய வயசுல வாழ்வை துளைக்கிறதும் கடைசியில அவங்க அமங்கலியா அதாவது கைம்பெண்டா மாறுறதும் சமுதாயத்துல எவ்வளவு ஒரு சீர்கேடு அப்படிங்கறத இப்ப இளைஞர்கள் உணரணும். நண்பர்களை இனம் கண்டு நல்ல நண்பர்களோடு பழக்க வச்சுக்கிறோம்.
0: ஆமா ஆமா, சமுதாய பொறுப்புணர்வோட இதுல இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
1: பின்னாடி நம்மள மாதிரி நம்ம பிள்ளைய ஒரு தப்பான பிள்ளையா மாறிட்டாருன்னா நாம அவர் திருத்ததுக்கான வழித்தட நமக்கு இல்லாம போயிடும். நீ தப்பு பண்ண நான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் யோசித்து
0: செயல்படுது.
1: வாழறதுனால்தான் இப்ப என்னுடைய மகன் சென்னையில இருக்காரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு திறம்பசாலியா
0: இருக்கிறேன்.
1: நான் வந்து போட தவறான பழக்க வழக்கத்துல நின்று வச்சுக்க விட்டு போச்சா நான் செதஞ்சு போயிருக்கேன், சீரழிஞ்சு
0: போயிருக்கேன்.
1: அதனால நல்ல தலைப்பு, இதுல நிறைய செய்திகளுக்கு நம்ம சொன்னதை தாண்டி
0: கண்டிப்பா
1: இதெல்லாம் நம்ம நிறைய நம்ம எதிர்பார்க்கறோம். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுடுறேன்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நட்பு அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பேசுவதற்கு அழகா இருப்பாங்க, அழகா பழகுவாங்க, ஆனா நட்பு பாதியிலே சிரிச்சுக்குவாங்க,
0: பயன்படுத்திடுவாங்க, நம்மள பயன்படுத்திடுவாங்க, அது நட்புன்ற உணர்வே இல்லாம.
1: ஆமா, அது வந்து தொடர் வண்டி சந்திப்பு பேருந்து சந்திப்பு மாதிரி பாதியில சிந்திச்சுக்குவாங்க. ஆனா நமக்கான நல்ல ஒரு விஷயத்துல எதிர்பார்த்து வாங்கிக்குவாங்க. என்கிட்ட சில சில உதவிகள்லாம் வாங்கி கூட கட்சியில ஏமாத்தி இருக்கிறாங்க.
0: கண்டிப்பா
1: அதுக்கு முன்னாடி

0: இது மாதிரி பொய்கி முகங்களையும் போலித்தனங்களையும் அடையாளப்படுத்தி கொடுக்குது. தவறு செய்வது மனித இயல்பு. தொடக்கத்திலேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நான் சரியான கோணத்தில் வாழ்வேன், நான் நம்பிக்கைக்குரிய நல்ல பழக்க வழக்கங்களோடு இருப்பேன், நல்ல நண்பர்களோடு பழகுவேன் அது சொல்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். மிகச்சிறந்த ஒரு நண்பர் கிடைக்கிறாரு சொன்னா அந்த நண்பரை கடைசி வரை நம்ம நம்ம இணைக்கும் போது பதிவுல வச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்விலையா சாழ்விலு இணைப்பிலையா நம்ம கூட கடைசி வரையும் பயணிக்கிறார் பாரு, அவர் தான் உண்மையான நண்பர். அந்த நண்பர் தான் நம்மளுக்கு பொருத்தமான நண்பர். அது மாதிரி ஒரு சில நண்பர்கள் எங்களுக்கு வானொலி கொட்டி கொடுத்திருக்கு, ஒரு சில வானொலி ஒரு சில நேரங்கள்ல சில பொய்முகங்களை அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கு. அதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்காம பயணிக்க
1: வேண்டியதான்.
0: இன்னும் இது மாதிரி கருத்துக்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், நிறைய நேரங்கள் இருக்கு, காத்திருக்கோம் வானொலியோட.
1: அழைத்து மிக நன்றி சார். நன்றி நன்றி. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு கூடா நட்பு என்ற தலைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
2: கூடா நட்பு இல்லையா?
1: ஆமா,
2: நட்பு அப்படிங்கறது புனிதமானது. ஆனா இந்த கூடா நட்பு கூடவே கூடாது இல்லையா மேடம்? கூடா நட்பு கேடல் மொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஒரு வார்த்தை. நட்பு அப்படிங்கறது ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும். ஆனா சில நட்பு அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு இழுக்காக அமையும். பெரியவங்க சொல்லுவாங்க, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன். ஒத்த கருத்துள்ள நபர்கள் ஒவ்வொருவருமே நட்பு அப்படிங்கறது கொள்ளுவாங்க. ஆனா ஒரு நண்பர்கிட்ட நல்ல விஷயங்களை பார்த்து கத்துக்கிறது அப்படிங்கறத விட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தவறான பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறத கத்துக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைய காலகட்டத்துல அந்த நட்பு அப்படிங்கறதே ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயமாகவும், நம்பகத்தன்மையே இல்லப்பா இந்த நட்புக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலையை பாக்குறோம் இல்லைங்களா?
1: ஆமா, இப்ப இருக்க சூழல்ல அது ரொம்ப சர்வசாதாரணமா அமைஞ்சிருது. தேடி எல்லாம் போக வேணாம், தன்னாலே அது வந்து
2: அமைஞ்சிடும். உண்மைதான், ஒண்ணு இல்ல, ட்ரை பண்ணடா, ஒரே ஒரு வாட்டி தான்டா அப்படின்ட்டுன்னு குடிக்க வைக்கிறது, மது பழக்கத்தை ஒரே ஒரு வாட்டி பப்பு, சும்மா நல்லா இருக்கும், ட்ரை பண்ண ட்ரை பண்ணு. அந்த விஷயம் தெரியாதவர் கூட, அந்த விஷயத்த ட்ரை பண்ணணும்னு நினைக்காதவர் கூட இவர் மூலியமா இன்ஃபுளுயன்ஸ் ஆகி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு வந்து அதன் பிறகு அவருடைய லைஃபே பாத்தீங்கன்னா கேடா முடிஞ்சிடும்.
1: அதுல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு வாய்ப்பு கூட சூழல் கூட அமையாத அளவுக்கு அதை தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க சார்.
2: ஆமா, இப்போ இது மாதிரியான நட்பு எப்படி நம்ம பாக்கணும்னா, ஒருத்தர அசஸ் பண்ணி அவங்களோட குணம் நல்லா இருந்தா மாத்திரம்தான் அவங்க கிட்ட நான் நட்பு கொள்ளுவேன் அப்படின்ட்டுன்னு நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கணும்.
1: கண்டிப்பா.
2: ரெண்டாவது, நம்ம வயதை விட முதியவர்களுடன் நட்பு கொள்ளணும், அது ரொம்ப நல்லது. காரணம், நம்ம வழி நடத்தக்கூடியவர்கள் அவர்களாக இருப்பாங்க. இப்ப வயதுல முதிர்ந்தவர்களுடன் நட்பு கொள்ளும் பொழுது பெரும்பாலான சமயங்கள்ல நல்ல வழிகாட்டுதலாக அமையும், தீய பழக்க வழக்கங்களுக்கு உகந்த ஒரு விஷயமாகவே அமையாது. மூணாவது, என்னுடைய நட்பு அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு சிறந்த முன்னிலைப்படுத்தும் கூடிய நட்பாக இருக்கணும். அது மாதிரி சிறந்த முன் உதாரணமா இருக்கக்கூடிய நண்பர் நண்பர்களாக தோழர்களாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக முற்படணுங்கிற ஒரு தன்முனைப்போட அந்த நட்பை எடுத்துக்காட்டோட நாங்க பயணிப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியோட நம்ம பயணிக்கணும். அப்போ அந்த நட்பு அப்படிங்கறது மற்றவங்களுக்கு சிறந்த முன் உதாரணமாக இருக்கும்,
1: முன் உதாரணமா இருக்கணும், வாழ்க்கையின் எதிர்காலத்தை பற்றியும் நல்ல கருத்துக்களையும் செயல்படுத்துற மாதிரி இருக்கணும்.
2: அந்த நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நான் கெட்டு போகிறத விட அந்த நட்புனால நான் வளரணும், அப்பேற்பட்ட நட்பாக தான் இருக்கணும், பெரியவங்க மெச்சக்கூடிய நட்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம முற்படணும். நிறைவாக, இந்த கூடா நட்புனால வாழ்க்கைய தரம் கெட்ட நபர்களாக மாறினவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை அல்லது பாதையை பார்க்கணும். அந்த கூட நட்புக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாங்க, அந்த நட்புக்கு போய் அவங்க எவ்வளவு தப்பா மாறிட்டாங்க, எவ்வளவு அடிமட்ட நிலைக்கு போயிட்டாங்க, நாமளும் அது மாதிரி ஒரு நபரா மாறணுமா, மாறக்கூடாது அப்படின்ட்டு விழிப்புணர்வோடு முன்கூட்டியே நம்ம வந்து வாழ்க்கைய நகர்த்தி கொண்டு அந்த சூழ்ச்சமங்களை அறிந்து செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா நம்ம தவறான நட்புக்கு கூட நட்புக்கு ஒரு இலக்கணமான ஒரு நட்பாக நம்ம நட்பு இருக்காது இல்லையா? எனவே மேம், நட்பை தேர்ந்தெடுக்கும் போது அவதானமாக இருக்கணும்.

0: கெட்ட நட்பு கூடாது, நம்ம மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும்ங்கிற ஒரு புரிதலோட நட்பு எடுத்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக அமையும். கூடா நட்புனால அழிந்த குடும்பங்கள் அதிகம், நல்ல நட்புனால வளர்ந்த நபர்களும் அதிகம். நம்ம நல்ல நட்போட வளர்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பயணிக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாக, உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி மேம், வணக்கம்.
1: அடுத்த மக்கள் நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: குழந்தைநாதன் வாரியங்காவல், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க. இன்றைய தலைப்பு கூடா நட்பு.
2: கண்டிப்பா தேவையில்லம்மா.
1: ஹலோ,
2: சொல்லுங்க. கண்டிப்பா தேவையில்ல, என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா இப்ப பழக்க வழக்கத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பேச்சு முறை இருக்குங்கள?
1: ஆமா,
2: அதுல தெரிஞ்சுக்கலாம். என்ன பொறுத்து கேட்டா அளவோட வச்சுக்கணும், அன்பாக இருக்கணும். சில இடத்துல மட்டும் ரொம்ப போட்டு எல்லாரும் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா மனம் கசந்து போடுவாங்க. அதனால இந்த கூட நட்பு என்பதை பாத்தீங்கன்னா அளவோட வைக்கணும். எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அதுல வானொலி நண்பர்னா ரொம்ப அன்போடு இருப்பேன். வீட்டு வாசல் சந்திப்போம்
1: சொல்லிடுவேன்.
2: வானொலி நட்பு மட்டும் பாத்தீங்கன்னா என் வீட்டில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் மற்ற பங்கு அனைத்துலாம் அவங்களுக்கு எதுவும்
1: முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்க.
2: நட்பு என்பது அனைவருக்கும் நல்ல நட்பாக இருக்க வேண்டும், இனிமையான நட்பாக இருக்க வேண்டும், இன்பமான நட்பாக அனைவரும் பழகி வாழ்வில் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இறுதி பயணம் தொடர வேண்டும் என்பது குழந்தைகள் கருத்து. நன்றி மா.
1: நன்றி, வணக்கம் சார். உங்க கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: அறிவிப்பாளர் உமா அவர்களுக்கு அன்பான நல் வாழ்த்துக்களுடன் செயல் ஈடுபட்டு வந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு கூடா நட்பு, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.
3: கட்டாயமாமா, தங்கம் வாங்குறது கூட நம்ம வரிசை பார்த்து தான் வாங்குறோம்.
1: ஆமா சார்,
3: இல்லையா?
1: ஆமா,
3: ஒண்ணு இல்ல, நிலம் வாங்கும் போது அந்த நிலத்தை கூட நல்ல நிலமா பார்த்து வாங்குறோம்.
1: ஆமா,
3: அப்படிப்பட்ட நிலையில ஒரு நமக்கு உபயோகமான ஒரு பொருளை தரம் பார்த்துதான் நம்ம வாங்குறோம். கணவனை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, மனைவியை தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, நான்கு பேர்கள் பெரியவர்களை கொண்டுதான் பார்த்து பழகி அவர்கள் குணநலங்களை பற்றி தெரிந்து கொண்டுதான் வாழ்க்கை துணையை அமைத்துள்ளோம். இத்தனையை செய்யும் போது கூடா நட்பு என்றது ஒரு அருமையான ஒரு தலைப்புமா. இன்டர்நெட் இல்ல, இது வந்து பரம்பரை பரம்பரையாக மிகவும் மிகவுமாக நடந்து கொண்டு வரும் நட்பு தான் இது. மகாபாரதத்துல வருது, ராமாயணத்துல சொல்லுது, இத்தனையும் சொல்லுறாங்க. எல்லா விஷயத்திலும் நட்பு என்பது என்ன? கற்பு கூடாதான் தான் நட்பு, இல்லையா? அத நட்பு. அப்போ ஒரு விஷயத்தை என்ன சொல்றேன்னா, வழித்துணையில் ஒருத்தர் போறாரு, மருந்து ஒரு கடந்த காலம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்க, கால்நடையா தான் போவாங்க இல்லைங்களா? பயணங்கள் எப்போ மாட்டு விட்டு அப்படிதான் போவாங்க. இந்த மாதிரிப்பா நண்பர்கிட்ட சொல்றாருங்க, ஒரு பயணம் போற அந்த ஊருக்கு அப்படின் போது கட்டு சோறு கட்டி கொடுத்து அந்த பயணத்தின் போது அது சுருக்கு வழியா சொல்லுவாங்க, குறுக்கு வழி. இந்த வழி போனா பயம் இல்லாம போறோம், அவன் தான் நல்ல நண்பன். கட்டு சோறும் கொடுத்து நல்ல வழி அனுபவம் தான் நல்ல. அதே கெட்ட நண்பனா தான் எங்க ஒழிட்டு மாட்டோம், சுத்தி எழுதி வாங்கிக்கோ. நம்ம சாப்பாட்டுல வந்து விஷமும் கலந்து கொடுத்து
1: அது சுயநலமா செயல்படுத்துறது.
3: எதுக்காக சொல்லுவோம்னா, நட்பு என்ற அடையாளம் என்ன தெரியுமா? சின்ன வாசல் வரி சேர்க்கலாமா? நண்பனை வாசல் வரி தான் சேர்க்க வேண்டும், அடுப்பாங்க அது வரைக்கும் சேர்க்க கூடாதுன்னா ஒரு பழமொழி
1: இருக்குமா?
3: அந்த காலத்து பழமொழி தான் நான் கொண்டு வரேன் இந்த தலைப்புக்கு. அதாவது அது எதுக்காக சொல்றாங்கன்னா, பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு, அதனால்தான் இந்த விஷயத்த பதிவு பண்ணுமா. அப்போ அப்படிப்பட்ட நிலையெல்லாம் தாண்டிதான் நம்ம அப்பா எப்படி நல்ல நண்பர் வச்சிருக்காங்க நம்ம பாக்கலையா?

0: நம்ம தாத்தா என்னென்ன வச்சிருக்காங்க நம்ம கவனிக்கலையா? நம்ம குடும்பத்துல நம்ம மனைவி குழந்தைங்க எந்த நட்பு வச்சிருக்காங்க, உறவினர்கள் நல்ல நட்பு, உறவினர்கள் கூட நட்பு முறையில ஆழமா கிடையாதுமா?
1: ஆமா ஆமா, இப்ப இருக்க சூழல் அது அப்படி கிடையவே இல்லை.
0: அந்த காலத்திலிருந்தே இருக்குமா, அதாவது உதட்டுல இருந்து உள்ளத்துல விஷயமா, அந்த காலத்துல என்ன காலத்துல அந்த காலம் இந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்திலும் நடைமுறை. ஆனா நம்ம தான் கொஞ்சம் பார்த்து, சரி நம்ம வரது நம்ம நாட்டனா தானே, நம்ம அத்தை தானா, நம்ம சிட்டி தானா, நம்ம பழகிறோம். இப்ப இப்படி இதையும் ஆராய்ந்துதான் பாக்கணும். இப்ப சமீபத்துல எங்க திருமணத்து கூட அவங்க போட்டது ஒரு பவுன்னா, அந்த காலத்து ஒரு பத்து வருஷம் இருக்கு, பத்து வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஒரு பவுன். தாத்தா கொண்டாந்து குடுக்கறாங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? நான் வச்சு தான் கூப்பிடுவேன், அன்னைக்கு என்னவோ அதுதான் கேப்பாங்க. இப்படி நடந்து நடந்து இருக்கு, இப்படிதான் நடக்குது இப்போ. அப்ப எதை பாக்குறாங்க? குழந்தை பாக்கல,
1: பொருள்
0: பார்த்துதான் பாக்குறாங்க. அந்த மாதிரி நான் நினைத்திருந்தால் எவ்வளவு சேர்த்துக்கலாமா? இது பெருமைக்காக சொல்லல, அவங்க குணம் அவ்வளவுதான், விட்டுப்போம். அதனால என்ன, நமக்குதான் பெருமை. அத தட்டி பறிக்கிறதா ஒரு குடும்பத்துக்கு அழகு துருமாவுமா?
1: சரி,
0: அதாவது எதுக்காக நான் பதிவு பண்றேன்னா, என்ன பத்தியே நான் சொல்றேன்னா, காரணம்னா இப்படிப்பட்ட அல்ப குணங்கள்லாம் இருக்கு, காதல செய்திகள் உழுது. நான் சொன்னேன், இதெல்லாம் என்ன அற்பத்தனம், விட்டு போய் அவங்க குடுக்கறாங்க, இதுக்காக இதுக்காக போய் சண்டை போட்டுக்கின்னு. அந்த பெருந்தன்மை யாருக்கு வரணுமா?
1: பெருந்தன்மை இப்ப யாருக்கும் அந்த அளவுக்கு
0: குணங்களை மாற்றிக்கொள்ள பணம் தான் உலகம்ன்றது கிடையாது, அன்பு உலகம். அதனால்தான் இந்த கூடான நட்பு,
1: அதை பார்த்து நம்ம சூதானமா அத அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்துக்கணும்.
0: அம்மா வாழ்க்கை என்பது சொல்லுங்க, வாழ்க்கை வாரம் அந்த வியாபாரத்துல லாப நஷ்டத்தை பார்க்கத்தான் செய்யணும். அதாவது நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, குறைந்த லாபம் பண்ணி அதிக வியாபாரம் பண்ணுங்க, குறைந்த லாபம் அதிக வியாபாரம். நல்ல வியாபாரம்
1: கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நேரம் 11:23:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர் நேரம் நிகழ்ச்சியில் கூடா நட்பு என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். ஹலோ,

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர் நேரம். நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட நட்பு என்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேங்கண்ணா.
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு கூட நட்பு.
1: கூட நட்பு சிறப்பாக கொண்டு வந்துருக்கீங்க. கூட நட்பு இதான் வாழ்க்கையில வந்து, தனி மனித வாழ்க்கையில வந்து ஆசிரியருடனும் பெற்றோர்களுடனும் அதை இருக்கிறத தாண்டி அதிக நேரம் மனித வாழ்க்கையில உறவுகளை பகிர்ந்து கொள்வது, மற்ற விஷயங்களோட இணைந்திருப்பது எதுலன்னு கேட்டா நட்புள்ளதான்.
0: கண்டிப்பா, கண்டிப்பாக.
1: ஆனா அதே சமயத்துல நட்புங்கிற ஒரு தூய்மையான வார்த்தை காதல்ங்கிற தூய்மையான வார்த்தைக்கு ஒப்பானதுமா. நட்புங்கிற செயல் திட்டத்தை புராண காலங்கள்லயே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பாத்திருக்கோம். அதோட நட்பு என்ன வகையான தூய்மையானதுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போகும்போது அவரோட நட்பை பத்தி நம்ம புராணத்துல கேட்கிறோம். இந்த பக்கம் வரலாற்றுல வந்தா கோப்பெருஞ்சோழன் சோழனோடு பிசுராந்தையரோட நட்பு வந்து வரலாற்றுல பதியப்பட்டிருக்கு. இதெல்லாம் தொண்டு தொட்டு வரும்போது வான்புகழ் வள்ளுவன் நட்புங்கிறதுக்காக 5 அதிகாரத்தை படைச்சு, ஏன்னா அது வந்து உறவு இல்லாத ஒரு உறவு. இப்ப ஒரு பொருள் கைமாற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் வரும் பொழுது ரத்த சம்பந்தம் அப்படிங்கிறது உறவுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பொருள் கைமாறலதான் எல்லா இடத்துலயும் வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகளும் நல்ல நல்ல செயல்களும் தொடர்ச்சி வரும். அந்த வகையிலதான் வந்து இதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, பொருள் இல்லாத ஒருத்தர் வந்து ரத்தம் இல்லாத ஒருத்தர் வந்து உறவா மாறும்போது அந்த உறவை மேம்படுத்துறதுக்காக தான் 5 அதிகாரம் போடுறாரு. நட்பு ஆராயுதல் இருந்து நட்பு கூட நட்பு பேதமின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்து பாத்துருக்கிறாரு இந்த சமுதாயத்தை வள்ளுவர். அதுக்கு அழகாக போறாரு, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் தஞ்சம் துயரம் தருங்கிறார். முதல்ல சொல்லிட்டாரு, நட்பு கூட நட்பு வர்றதுக்கு முன்னாடியே நட்பு ஆராய சொல்றாரு.

0: ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எது என்ன தேவை எது தேவையில்லைங்கிறத வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கூடா நட்புக்குள்ள விஷயத்தையும் நான் சொல்றேன். அவங்க குண விஷயங்களை பத்தி கூடா நட்புல சொல்றேன். இப்படி இப்படி எல்லாம் இருப்பாங்க, ஓமைகள் காமிச்சு இந்த ஓமைகள் படி அவங்க இப்படி இருப்பாங்க, அவங்கள நீ பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கறது மாதிரி மரத்தை அறுக்கிற மாதிரி தான் அவங்க வருவாங்க. அதுக்கான அவங்களை பார்த்தா மரத்துக்கு முட்டு கொடுத்து காப்பாத்துற மாதிரி இருப்பாங்கன்னு பொருள் போடுறாங்க. அதனால அந்த வகையில பார்க்கும்போது இன்னும் ஆழ்ந்தாழ்ந்து சொல்லும் போது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழந்தை ஏற்கனவே அதிகாரத்துல சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் தீர்ந்து பார்த்து சொல்றாரு யாருங்கிறத. ஏன்னா உறவு இல்லாத ரத்தம் உறவு இல்லாத ஒரு உறவை வந்து நட்பை வந்து நம்ம உறவா மாத்திப்போது அந்த இடத்துல பொருள் பரிமாற்றம் வரும். ஏதோ ஒரு வகையில பொருள் பரிமாற்றம் வரும். என் நண்பன் எனக்கு உயிரே கொடுப்பாங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. அப்போ அந்த பரிமாற்றம் போகுது. அப்ப இந்த பரிமாற்றம் போகும்போது பரிமாற பெறக்கூடியவர் எந்த அளவுல இருக்கிறதுக்கு தான் ஆராயம் பார்க்க சொல்றாங்க. இது சமுதாயத்துல ஒரு நிலை இருந்தாலும் கூட நட்புங்கிறத ஏன் வலியுறுத்துறாங்கனாக்கா, நட்பு கூட நீ நிறைய நேரம் வாழ்க்கையில செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால நீ சமுதாயத்துல அறநெறியோட நடக்கிறதுக்கு நிறைய செயல்கள் திட்டங்கள் இருக்கு. அதே சமயம் அறமில்லாத செயல்கள் நடத்தக்கூடிய நிலையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ நல்ல நண்பரை தேர்ந்தெடுத்து வச்சாதான், நல்ல ஆசிரியர் நல்ல நண்பர் நல்ல ஒரு உறவு பெற்றோர்கள் இருந்தாதான் சமுதாயத்துல ஒரு மனிதன் மேன்மைப்பட முடியும்.
1: கண்டிப்பா
0: அப்படி இங்க ஆசிரியங்கிறது அவரோட கடமைப்பட்டு அவர் செய்யக்கூடியவரு. பெற்றோர்கள் உறவுக்கான கடமையில பெற்ற சம்பந்தம் உறவுக்கான கடமையில பட்டு செய்யக்கூடியவங்க. நடுவுல இருக்கிறது நண்பரு. இந்த நட்பால உனக்கு கிடைக்கணும்னா அந்த நட்பு தூய்மையா இருந்தால் மட்டும்தான் நீ வந்து நல்ல சமுதாயத்தை அடைய முடியும் அப்படிங்கறதுக்கு இதோட விஷயங்களை சொல்லி அதுல கூட நட்போட அதிகாரத்தை பத்தி விளக்கம் சொல்றாருமா. அந்த வகையில நட்பை நம்ம பார்க்கும்போது இப்ப முந்தைய ஒரு காலத்துல இதாத்தான் பேசுவாங்க. உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னோட தகுதிய சொல்றேன் அப்படிம்பாங்க.
1: நீ யார் என்று சொல்வேன்.
0: ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு உன் ஆக்டர் யாருன்னு சொல்லு, உன் கேரக்டர் என்னன்னு சொல்றேங்கிற அளவுல இருக்கு இன்றைய காலகட்டம். உனக்கு பிடிச்ச ஆக்டர் யாருன்னு சொல்லு, உன்னோட கேரக்டர் என்னன்னு நான் சொல்றேங்கிற அளவுக்கு நீங்க நட்பு போயிருக்க. அதனால இந்த நிலையெல்லாம் மாறணும். வள்ளுவத்தோட அதிகாரத்தை எடுத்து தொடர்ந்து நமது புதுவை புதுச்சேரி மாநில மத்திய அலுவலகத்துல இந்த செய்தி சொல்லும் போது ஒரு திருக்குறளை புத்தகத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டு, காரணம் நம்ம பொதுவா இப்போ இந்த தலைப்புல பேச வரோங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதற்கு வாய்ப்பு உள்ளவங்க என்ன பண்ணலன்னா அந்த திருக்குறள் புத்தகம் கையில நிறைய இருக்கும். மற்ற தலைப்புல எப்படி வேணா பேசுறோம், ஆனா திருக்குறள் அதிகாரத்தை தொட்டு ஒரு தலைப்பு வரும்போது அந்த திருக்குறள் கையில இருந்தா நீங்களுக்கு ஒரு 60 நிமிடம் பாடம் நடத்துற மாதிரி கூட நாங்க அதை எடுத்துக்கிறோம்.
1: கண்டிப்பா
0: இந்த தலைப்பு ஒட்டி வரும்போது அப்ப கூடா நட்புன்னு இருக்கா, சரி 82வது அதிகாரமே இன்னும் கூடா நட்பு வருது, அதை எடுத்து வச்சுக்குவோம், அதை நம்ம படிச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் போகும்போது ஒரு மூலையில ஒரு ஒரு கேட்கக்கூடிய ஒரு நபரை வந்து நீங்க ஒரு அறவழியில திருப்புறீங்க.
1: கண்டிப்பாக
0: அப்படின்னு இந்த புதுவை மாநில வானொலி நிலையத்துக்கு ஒரு தனி அதிகாரம், ஒரு ஒரு அதிகாரம் தான் வருது. திருக்குறளே அதிகாரம் வரும்போது இதுக்கு அதிகாரம் உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க அந்த அதிகாரம் நம்ம நம்ம வானொலி கிடைக்குது. அதனால வான்புகள் வள்ளுவன் வகுத்த அந்த குறளின் அதிகாரத்தை ஒரு தலைப்பா வச்சு நீங்க நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு பண்ணிருக்கீங்க. அதுக்காக அம்மாக்கு மீண்டும் வந்து தலைதாழ்ந்த வழக்கத்தை சொல்லி, உண்மையிலே இந்த நட்பு கூட நட்புங்கிறது மட்டுமில்ல, நட்பு நட்பு ஆராய்தல் பேதமே கூட நட்பு, இந்த ஒரு வரிசையில நம்ம பார்க்கும்போது வரலாற்றுல பதிவுல இருக்கிற நட்பையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம ஒரு நண்பரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நாம அந்த நண்பருக்கு தகுதியானவனாங்கிறத நாம வந்து தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த நண்பர் நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: இதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காங்கிப்பே தீதுண்ட மண்ணும் உயிர்த்துன்னு ஒரு குரல் போடுறாரு. ஒரு நண்பன் குறையா இருக்கிறவன நீ அவனுக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நல்லதா கெட்டவனா நீ ஆராயறதுக்கு முன்னாடியே, நட்பு ஆராய போறதுக்கு முன்னாடியே நீ நல்ல நட்புக்கு உள்ளவனாங்கிறத ஆராய்ஞ்சுக்கணும். அந்த நிலையில ஒருத்தர் தன் தனி மனித வாழ்க்கையில அறவழுக்க மென்மையோட வாழ்க்கையில நம்ம செலுத்தணுங்கிற ஒரு புரிதல் இருந்துட்டாலே போதுமா, வாழ்க்கையில தனி மனிதன் வெற்றி சமுதாய வெற்றி சேர்ந்து அமைங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. அழைத்து மிக்க நன்றி. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் பரமக்குடில இருந்து அம்மா ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க மேடம், இன்றைய தலைப்பு கூட.
2: ஆமாமா, அதாவது தீ நெருப்புல சொல்லுவாரு, அமரக தாற்றாருக்கும் கல்லாமா அண்ணார் தமரின் தனிமை தலை அப்படிங்கிறாரு. போர்க்களத்துல வீரரை தக்கீழ தள்ளி விட்டு தப்பி தோடு குதிரைய போன்ற துரோகம் செய்கிற நண்பர்களை காட்டிலும் தனிமை சிறப்பானது அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்ப போர்க்களத்துல வந்து ஒரு வீரரை

கூட்டிட்டு போகும்போது பாதுகாப்பு அந்த குதிரை தானே பொறுப்பு வீரருக்கு, அந்த அந்த குதிரையே வந்து அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடும்போது அப்புறம் அவரு அந்த அந்த மாதிரி தான் நட்பு தீ நட்பு அப்படிங்கிறாரு. தீ நட்பு அந்த குதிரையை தப்பிச்சு ஓடணும், நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற நட்பு வந்து தேவையில்லாதது. ஏன்னா அந்த இப்ப உள்ள காலத்துல வந்து நிறைய குற்றங்கள்லாம் நடக்குது பாருங்க, இந்த இது ஆன்லைன் குற்றம் அது இதுல யூடியூப்ல இதுல எல்லாம் நிறைய தவறுகள் செய்யறவங்க நண்பர் நட்பு நட்போட தவறு செய்யறாங்க சில பேரு. அதுல ஒருத்தன் தப்பிச்சு இது பண்ணிட்டாக்க ஒருத்தர் தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறாங்க இல்லையா. அப்ப இவர் தான் செஞ்சாரு இவர் தான் குற்றம் செஞ்சாருன்னு சுட்டி காட்டுறதுக்கு தவற மாட்டாங்க, அப்படித்தான் இருக்கு. அப்ப ஆதி காலத்திலயே அதை சொல்லி வச்சிருக்காரு பாருங்க, அந்த மாதிரி நட்பு தேவையில்லை அப்படிங்கிருக்காரு. நான் அவர் அது பாடலாவே சொல்றேன், நண்பன் எப்படி இருக்கணும்னு. நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளணும், நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும். தோழமை இல்லா வாழ்வு நரகமாகுமே என்றுமே கை கொடுக்கும் உறவு என்றால் நட்பு ஒன்றுதான். நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளணும், நண்பரை

தன்னிடம் இருக்கும் அனைத்தும் வாரி வழங்கும் வள்ளலல்லவோ நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளனும் நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும் ஆண்களில் மட்டும் தோழமை இல்லை பெண்களின் நட்பும் உயர்ந்ததுதானே அதற்கு எடுத்து காட்டுகள் உண்டு ஆதியமானவை வள்ளியம்மை காந்தி இவர்களின் நட்பை என்று உலகம் இங்கு போற்றி வாழுமே நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ள உறவுகள் அனைத்தும் எதிர்பார்த்து பழகும்.

0: அத்தனை உயர்வு கொண்ட நண்பர் கூட்டம் நம் நாட்டில் தானுண்டு. நண்பனில் பல வகை உண்டு கண்டு கொள்ளணும். நண்பரை பார்த்து பார்த்து தேர்ந்து எடுக்கணும். தோழமை இல்லா வாழ்வு நரகமாகுமே என்றுமே கை கொடுக்கும் உறவு என்றால் நட்பு ஒன்றுதான்.
1: சூப்பர் சூப்பர். உங்க பாடலே இனிமையா இருக்க கேக்குறதுக்கும் அந்த பாடல் வழியாகவும் உங்க கருத்துக்களை சூப்பரா பதிவு பண்ணீங்க.
0: ஜாக்கிரதையாகவும் ஏன்னா உறவுகள்லாம் நம்ம எப்பவுமே நம்மளுக்கு பக்கத்துல இருக்கும். அது வந்து இயற்கையா அமைகிறது. செயற்கையா வர்றதுதான் நட்பு. அதை வந்து நல்லதா பயன்படுத்தினோம்னா நம்ம வாழ்க்கையும் சிறக்கும், அவங்களோட வாழ்க்கையும் நம்ம சிறக்க வைக்கும்.
1: நன்றி நன்றி அமிர்த் அழுத்து மிக்க நன்றி. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். சென்னையிலிருந்து ஹரிஹரன். நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க ஹரிஹரன் உங்க பெயர்.
2: கூட நட்பு நம்ம சொல்ல முடியாது. நான் நல்லவனா கெட்டவனா எப்படி சொல்ல முடியாது?
1: ஆமா அது சொல்ல முடியாது. அத நீங்க வந்து செயலறிந்து
2: அதனுடைய முகத்தில் தெரியும். அது இருக்கு. அதனாலும் நான் இருந்து கட்டவன் வந்து காட்டு கொடுத்தான் விட்டப்பன். அது முடியுமா சொல்ல முடியுமா? நீங்க அந்த ஹிஸ்டரியும் தெரியுமா? வீரபாண்டிய கட்டுவாங்க.
1: ஆமா ஆமா
2: காட்டு கொடுத்த கலைவர்களையும் எட்டப்பனும் புதுக்கோட்டை ராஜாதிராஜ விஜயராஜ ரகுநாத சந்திரமன் அந்த ஆளும் காட்டி கொடுத்தாரு. அந்த காலத்துல பிரிட்டிஷ்க்கு ஆட்சி நடக்கும்போது மன்னர்கள் பரம்பரையில இருந்திருக்குன்னா இந்த காலத்துல வந்து பரிணாம வளர்ச்சி டெக்னிக்கல் என்னதான்

0: அப்ப எவ்வளவு ஏமாற்றங்கள்.
1: ஆமா,
0: உனக்கு தனியா வாழறது பெருசு இல்ல. நமக்கு என்ன நண்பன்னா நிரந்தரமான உறவு நிலையான துணைங்கிறது இறைவன் மட்டும்தான். அவனை நம்பி கெட்டது இல்லை. ஆனா நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு வந்து உறவுகளே சிவரி தேங்காய் மாதிரி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம யோசிச்சு பண்ணுவோம், நம்ம வாழ முடியாத இறைவன் வந்து படுத்தவன் வந்து ஒரே ஒரு முறை சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, சாய்ஸ் கொடுக்கல பிறப்புக்கு. அப்போ நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும். அதே சமயத்துல நம்ம நல்ல குணங்களே நம்ம வளர்த்துக்கு பேஸ்மெண்ட் நல்லா ஆரம்பத்திலேயே நல்லபடியா கொண்டு வந்தாச்சுன்னா மூதாதையர்கள் பின்னாடி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், முன்னாடி வாழலையே. இப்போ எலக்ட்ரானிக் டெக்னிக்கல் போது நம்ம எவ்வளவோ பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும். அதே மாதிரி நிறைய புக்கு படிக்கணும் மட்டும் இல்ல, நிறைய பேர்கிட்ட பழகணும். சிறியவர்கள் பெரியவர்கள் பாகுபாடே படப்படாது. சிறு விரும்பும் பல்லு குத்துவதும் சொல்லிருக்காங்க இல்லையா, நிறைய பாடம் படிக்கணும். அதே சமயத்துல இருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்மா.
1: நன்றி, நன்றி. அழைத்து மக்கள் உங்க கருத்துக்களை ரத்தன சுருக்கமா பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இளமாங்கலம், ஈ ராமா முருகன்.
1: ஈ ராமா முருகன்,
2: ஆர் முருகன் தான் மேடம், நானா ஈ ராமா முருகன் சொல்லிடுறேன்.
1: சரி சார், ஆர் முருகன் அப்படியே சொல்றேன். சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு கூடா நட்பு அப்படின்ற தலைப்புல உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
2: ஆமாங்க மேடம், நட்புன்றது அவசியம் தான் மேடம். ஆனா நட்பு வந்து நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. ஒரு பொண்ணோ ஒரு பொருளோ இல்லாம கூட இருந்தா, ஆனா நட்பு இல்லாம இருக்க முடியாது
1: கண்டிப்பா.
2: அதனால ஒரு திரைப்படமே வந்திருக்கு, பல திரைப்படம் வந்திருக்கு. ஒரு திரைப்படம் பல திரைப்படமும் வந்திருக்கு. இது ஒரு நியாயம் சொன்ன மாதிரி ஒரு புராண ஒரு கதை ஒண்ணு வந்திருக்கு. அதான் குசாலன் என்றவரு தான் மனைவியிடம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவா பார்க்க செல்வாரு. அப்ப நீ வெகு நாளா சென்று உங்க நண்பரை பார்க்க போறியே அப்படின்ட்டு அந்த அவங்க மனைவி குசால மனைவி கேட்பாங்க, எனக்கு அரிசி எடுத்துட்டு போய் இதை இடிச்சு கூட அவளா அப்படின்ட்டு. ஒரு அழுக்கம் அவர் வேஷ்டி சட்டை எல்லாமே ஒரு தீஞ்சு போன மாரி இருக்க அழுக்கா இருக்கும். அருகாம் அந்த அரண்மனையில இருந்த காவலாளி ஒருத்தர், நான் இது போல வந்து என் நண்பர் தான் கிருஷ்ணர் அப்படின்ட்டு சொல்லும் போது, இவர் எப்படி நண்பர் நம்ம பகவான் ஐயனுக்கு நண்பராக இருப்பாரு அப்படின்ட்டு அவர் உள்ள விட மறுத்துறாரா. இது போல நான் வந்துக்கிறேன்னு சொல்லு அவருக்கிட போய் அப்படின்னு அவரு எழுந்து ஓடியாந்து அவர் நண்பரை கூட்டு போனாராம். நான் பள்ளி பருவத்துல இருந்து நல்லா படிச்ச நண்பரா அவரு. என்ன நண்பா உனக்கு ஆசை, எப்படி தாங்கி தாங்கி நின்னாரா, உனக்கு என்ன ஆசை, ஏது ஆசை, எதுக்காக வந்தயா அப்படின்னு கேட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கு எப்படி நம்ம கேட்காமோ கேட்க கூடாது, நண்பன் நண்பன் இதுக்காக தான் வந்தா அப்படியா அப்போ அப்படின்ட்டு தப்பா நினைச்சுக்கோரோனவோ அப்படின்ட்டு இவரு மனசுக்குள்ளே நினைச்சுக்கினு
1: இருந்தாருங்களாம்.
2: அப்புறம் இது அந்த பகவானும் சொல்றானா இல்லையான்னு பார்க்கலான்ட்டு இதுதான் இவங்க போய் அவர் இருந்த இடத்துக்கு போய் மறுபடியும் திரும்பி போனாராம் பகவானை பார்த்துட்டு. இதுதான் நம்ம இருந்த இடமா அப்படின்ட்டு குசலனுக்கே தெரியுங்களா, நம்ம மனைவியா நம்ம பிள்ளைகளா நம்ம வீடா இதுன்ட்டு தெரியலீங்களா, அந்த அளவுக்கு நம்ம பகவான் உயர்த்தி கொடுத்துருக்காரு நட்பு. அதான் மேடம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நட்பு வந்து நல்லதுக்கும் பயன்படுது, கெட்டதுக்கும் பயன்படுது. அதான் பொண்ணு பொருள் இல்லாம கூட இருந்துடலாம் மேடம், ஆனா நட்பு இல்லாம இருக்க முடியாது. அதான் நம்ம பாரதியாரே பாடியிருக்காரு ஒரு பாட்டு ஒண்ணு, செந்தமிழ் நாடென்னும் போதி நீளம் இன்பம் தேன் வந்து பாயது காது நீளே, எங்கள் தந்தையா நாடு என்றும் பேச்சு நீளே, ஒரு சக்தி பிறப்பது மூச்சு நீளே என்ற நட்பு. அதான் நட்பு மூலியமா இது அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஆனா எனக்கு கூட நட்பு சுத்து வார்த்தை வேண்டிய நண்பர்கள் இருக்காங்க, ஆனா நம்ம வானொலி மூலியமாவே நண்பர்கள் கடத்தி இருக்காங்க எனக்கு. அவங்களும் எல்லா நண்பர்களாக ஒரு சில பேரு எல்லாம் நல்ல நண்பர்கள் தான்.
1: அப்ப உங்களுக்கு அமைஞ்சது எல்லாமே குடும்பம் வரைக்கும் எல்லாருமே வந்து உங்களுக்கு வாழ்க்கையில உயர்த்துறதுக்கான செயல்பாடுகள் திறன் செய்யறதுக்காகவே நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களை வந்து எப்படி சொல்றது, ஏமாத்தின நண்பர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. உங்களுக்கு
2: எனக்கு நான் வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க.
1: உங்களுக்கு எல்லாருமே அப்படி வந்து நல்ல நண்பர்களாக
2: அமைஞ்சிட்டாங்க எனக்கு.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேர் நிகழ்ச்சி. நேர் நிகழ்ச்சியில் கூடா நட்பு என்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நிகழ்ந்தேன். நல்லா இருக்கலாமா?
0: நலமாக இருக்கேன் சார், சொல்லுங்கள். இன்றைய தலைப்பு கூடா நட்பு. உங்கள்
1: கூடா நட்பு கொடுத்துருக்கீங்க, நல்லதொரு தலைப்பு. அதாவது இந்த நண்பர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறப்ப எல்லாருமே நல்லவங்க தான்.
0: ஆமாம்.
1: அதாவது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைய சில தவிர்க்க முடியாத இதுதான் வந்து அவங்களை மாத்துது.
0: அப்படியே
1: இப்ப பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்துல நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாரும் நல்ல நண்பர்கள் தான். என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல அவங்கள வந்து திசை திருப்புறது வந்து குடும்ப சூழலும் அந்த மாதிரி அமைஞ்சிடுதுமா. ஏன்னா ஒரே பையனா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த பாக்கெட் மணின்னு கொடுப்பாங்க. அப்படி குடுக்கிறப்ப அதை வந்து முறையா பயன்படுத்துற மாணவர்களும் இருக்காங்க, பயன்களும் இருக்காங்க. அது தவறான வழியில பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இந்த போதை பொருள் இது போன்ற பழக்கங்களுக்கு ஈடுபடுறப்ப அவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கிறவங்க எல்லாம் அவங்க கூட சேர்றப்ப அதை வந்து கூடா நட்பா மாறிடுது. அப்படியே
0: கண்டிப்பா
1: அவங்க எல்லாம் அப்படியே அந்த அவங்க பக்கம் திசை திருப்பி படிப்புல எல்லாம் கவனம் இல்லாம இது பண்றாங்க. நிச்சயமா பெற்றோர்கள் ஒரு அவங்க மேல ஒரு அக்கறையோட அவங்களுக்கு கண்காணிக்கணும். நிச்சயமா பையன் எப்படி படிச்சிட்டு இருக்காரா, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம வந்து ஒரு கண்ணோட்டத்துல அவங்கள கண்காணிக்கணும். நிச்சயமா அப்படி கண்காணிக்கிற கூடிய பட்சத்துல அந்த அதே மாதிரி பாதைகளுக்கு போற மாணவர்களை நம்ம திருப்பி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நண்பர்கள் மூலமாவும் அது மாதிரி பழக்கத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் அவங்க நல்வழிப்படுத்தி கொண்டு வரவங்களும் இருக்காங்க நண்பர்கள் வட்டாரத்துல. அதனால இந்த கூடா நட்புங்கிறது வந்து நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையா நிகழக்கூடியதுதான். அதை வந்து நிச்சயமா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்காணிச்சு அது போன்ற மாணவர்களும் நிச்சயமா நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம்னா இது போன்ற இதெல்லாம் இருக்காது, எல்லாமே நல்ல நண்பர்களா இருப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சார, நன்றி, வணக்கம். உண்மையான நண்பர் நம்மை பல பாதையில் வழிநடத்துவார். தவறு செய்தால் அதை திருத்தி கொள்ள அறிவுரை கூறுவார். ஆனால் கூடா நண்பர்கள் இனிமையாக பேசி நம்மை தவறான செயல்களில் ஈடுபடுத்த முயற்சிப்பார்கள். அவர்களுடைய நோக்கம் நம் நலன் அல்ல, தங்கள் நலமே. எனவே நண்பர்களை தேர்ந்து

நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குடா நட்பு என்ற தலைப்பில் இன்றையோட நேர்நேரம் நிகழ்ச்சியில் சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். குடா நட்பை தவிர்த்து உண்மையான அன்பும் நேர்மையும் கொண்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். நல்ல நண்பன் ஒரு நல்ல வழிகாட்டி, குடா நண்பன் வாழ்க்கையை சீரழிக்கும். வரும் பாடலுடன் நேர்நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வாணி புதுச்சேரி, நேரம் 12:04.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: ஹர ஹர சிவ சிவ ருத்ரேஸ்வராய சிவகரஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்த்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப.
1: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம் நிறைவு பகுதி.

0: Shiva Shiva Rudreshwaraya Shiva Karaswara Priya Lingeshwaraya Bhutanada Shiva Nardana Priyaya Sakala Loka Sarva Sakshi Swarupa.
1: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம் நிறைவு பகுதி.

0: எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்கள்.
1: நடனமாடும் ஈசா மலையாக நின்ற பித்தா.
0: அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: சொல்லுங்க ஐயா.
3: ஒன்றும் இல்லை, நாம் பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் வந்து, திண்டிவனத்துலேருந்து செஞ்சி வந்து, செஞ்சியிலேருந்து விழுப்புரம் ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து இந்த அனந்தபுரம் அந்த ஊரில் வந்து அப்படியே வலது பக்கமாக திரும்பி ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பனமலை ஊர் வந்து போச்சு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வந்து, விழுப்புரத்துலேருந்து செஞ்சி ரோட்டில் வந்தால் கூட இந்த ஊருக்கு வந்துடலாங்கிறாங்கப்பா.
2: ஓ, கிட்டக்க வந்துடலாம்.
3: ஆமா, வரலாம்ல இருக்கு. ஒரு வழியா வந்தீங்க, கீழே வந்து நம்ம விநாயகர் கோயில் பார்த்தோம், கன்னியம்மன் கோயில் எல்லாம் பார்த்தோம், அப்புறம் வனதுர்க்க பார்த்துட்டு தான் மேலே வந்தோம். இப்போ வந்து நம்ம கோயிலை நெருங்கிட்டோம். இந்த மண்டபத்தை பார்த்தாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு நீ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
2: சொன்ன. ஆமா ஐயா.
3: ஆமா, இப்ப நம்ம உள்ள போவோம்.
2: உள்ள போகப்போ ஒரு பரவசமா இருக்குது எனக்கு.
3: ஆமாப்பா, உள்ள எவ்வளவு பெரிய கோயில். அந்த சிவபெருமா வந்து லிங்க வடிவுல கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் பாருப்பா. இந்த சிவபெருமானுக்கு தான்ப்பா பேரு தாளகிரீஸ்வரர். நாம முதல்ல தாளகிரீஸ்வரரை வணங்கிட்டு அப்புறமா நம்ம மேற்கொண்டு என்ன எதெல்லாம் பாக்கலாம்ப்பா.
2: சரி சரி. சிவாயனங்க, சிவாயனங்க, திருச்சிற்றம்பலம்.
3: எனக்கு இந்த நேரத்துல என்னுடைய செல்போன்ல நம்ம சிவபெருமான பத்தி ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இப்படி அந்த கல் மண்டபத்துல அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அங்க உட்காந்து பாட்டை கேட்டுட்டு அப்புறமா நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு பாக்கலாம். கேட்கலாமா?
2: கேட்டுருவோம். ஆன் பண்ணுங்க.

0: அருமை ஐயா, அருமை. எனக்கும் சிவபுராணம் முழுவதும் மனப்படம் ஐயா.
1: ரொம்ப நல்லது பாசையன். இதோ இங்க பாருப்பா, வலது புறத்துல அருள்மிகு விநாயகர் சிலையும்,
0: ஆமா
1: இடது பக்கம் அருள்மிகு முருக கடவுள் சிலையும் எவ்வளவு அழகா இருக்கு பாருப்பா.

0: அருமைப்பா அருமைப்பா. திருமுருகாற்று படையில் இருக்கக்கூடிய நக்கீரர் பாடிய அருமையான முருகன் துதி பாடலையே சொல்லிட்டிய. இங்க பாருப்பா, தெற்கு நோக்கி பார்க்கும்போது அம்மன் சிலை.
1: ஆமா,
0: காண கண்கொள்ளா காட்சியா இருக்குது.
1: ஓ, அது இருக்கு.
0: ஆமாப்பா, திருக்கடையூர்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கடையூர் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய அபிராமி அம்மைய போலவே இந்த அம்மையும் இருக்காங்கப்பா. ஆமாப்பா, நின்ற கோலத்துல அவங்க எவ்வளவு ஒரு கண்கொள்ளா காட்சியா நமக்கு காட்சி தராங்க தெரியுதா?
1: ஆமா ஐயா.
0: இந்த அம்மனுக்கு பேரு அருள்மிகு அஷ்ட தாளாம்பிகை.
1: ஓஹோ ஐயா, எனக்கும் இந்த அம்மன் அபிராமி தாய போலதான் தரிசனம் தராங்க ஐயா. அபிராமி அந்தாதியில சில பாடல்கள் எனக்கும் தெரியும் ஐயா.
0: ஓ அப்படியா?
1: ஆமா ஆமா,
0: ஒரு பாடலை பாடம்பா.
2: தானம்

0: வெரி குட், வெரி குட் பா. அலங்காரம் செஞ்சு எல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும்பா. அதுக்குள்ள நம்ம கோயிலுடைய வெளிப்புறத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா வருவோம்பா.
1: சுத்தி பார்க்க இன்னும் இடம் இருக்கா?
0: ஆமாப்பா.
1: சரிங்க ஐயா.
0: கற்பகிரகம் இருக்குல்ல, அதுக்கு வலது பக்கத்துல ஒரு சின்ன மண்டபம் இருக்குப்பா, அதுல ஒரு சுரங்கம் மாதிரி குகை இருக்குதான்பா.
1: சுரங்கம் மாதிரி குகையா?
0: ஆமாப்பா. அந்த சுரங்கம் இங்க இருந்து செஞ்சி வரைக்கும் போகுதுன்னா சொல்றாங்க.
1: செஞ்சி வரைக்கும் போதா?
0: ஆமாப்பா. அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். நாம அது சம்பந்தமா வந்து கேள்விப்பட்டதான் நம்ம சொல்றோம்.
1: அத நம்பவே முடியல.
0: ஆமாப்பா. உண்மையிலே என்னன்னு யாருக்கு தெரியும்பா?
1: அது சரி
0: சொல்றதுதான். சரியன், தொல்லியல் துறை அழகா பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்காங்க.
1: ஆமா, பெரிய பலகை இருக்கு.
0: நீ கிட்ட போய் அதுல என்ன எழுதிருக்கு அப்படிங்கறத படிப்பா.
1: இத படிக்கிறேன் ஐயா. ஐயா, கோயிலுடைய தல வரலாறு சொல்லிருக்காங்க.
0: ஆமாப்பா, படிச்சுட்டே வாப்பா.
1: சரி சரி. 1300 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். கிபி 700 முதல் 728 ஆண்டு 7 நூற்றாண்டை சார்ந்தது. மாமல்லபுரத்து கடற்கரை கோயிலையும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் கட்டிய மாமன்னன் ராஜசிம்மனால் இக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. இதன் முக்கிய விமானம் கிழக்கு நோக்கி 3 தளங்களாகவும், சுற்றிலும் சந்நிதியின் கருவறை சதுரமாகவும், பக்க சந்நிதிகள் கருவறை நீண்ட சதுரமாகவும் அமைந்துள்ளன. 3வது தளத்தில் மேற்புறம் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன. இது பிற்காலத்திய கட்டடமாகும். முக்கிய விமானத்தின் சுவர்களில் ஆங்காங்கே முன்கால்களை தூக்கிய நிலையில் சிங்கம் மற்றும் யானைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஆச்சரியமா இருக்குப்பா.
1: ரொம்ப ஆச்சரியமா. அது படிக்க படிக்க ஐயா, அடுத்தது படிக்கிறேன். கருவறையின் உள்ளே பின்புறத்தின் சுவரில் சோமாஸ்கந்தரும் லிங்கமும் உள்ளன. வடக்கு பக்கத்தில் உள்ள சிறிய சந்நிதியில் மிகவும் அழகான பல்லவர் கால ஓவியங்கள் காணப்படுகின்றன. அப்புறம் ஐயா, அர்த்த மண்டபத்தில் இரு சுவர்களிலும் பிரம்மா மற்றும் விஷ்ணு ஆகியோரின் உருவங்கள் உள்ளன. அடுத்து ஐயா, இக்கோயிலில் சுரங்க பாதையும் உள்ளது.
0: ஆமாப்பா. மூலஸ்தானத்துக்கு வலது பக்கமா ஒரு சின்ன மண்டபம். நான் கூட மேல ஏறி எல்லாம் பார்த்தேன். ஏதோ புதகுழி மாதிரி போகுது. அது அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்க, ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க வெளில வந்துருங்கன்னுட்டாங்க. அதனால நான் உடனே வெளில வந்துட்டேன்பா.
1: சரி சரி.
0: அதுதான் சுரங்கப்பாதைன்னு சொல்றாங்க.

0: செஞ்சு வரைக்கும் போதுன்னு சொல்றாங்கப்பா.
1: அது எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுங்க ஐயா.
0: காட்டுறேன்.
1: அடுத்து படிக்கிற ஐயா. வனப்பு மிக்க குடையின் கீழ் நின்ற நிலையில் தேவியின் அழகிய உருவமும் அதற்கு சற்று தள்ளியுள்ள நடராஜரின் உருவமும் மிகவும் அற்புதமாக வரையப்பட்டுள்ளன. கருவறையின் வெளிச்சுவற்றின் அதிஷ்டானத்தில் பல்லவர் கிறந்த கல்வெட்டுகளை காணலாம். அவை ராஜசிம்மனுடைய விருதுகளையும் கோயிலுக்கு வழங்கப்பட்ட மானியங்களை பற்றியும் கூறுகின்றனவாய்யா.
0: சமஸ்கிருத கிறந்த எழுத்துல இந்த கல்வெட்டுகள் இருக்குப்பா. சில இடங்கள்ல படிக்கட்டுலயே கூட கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கு. இந்த போர்டுல சொல்ற மாதிரி அதெல்லாம் கிறந்த எழுத்தாவே இருக்குதுப்பா. நம்மளால படிக்க முடியாது. ஆனா வந்து இது சம்பந்தமான படிப்பு எல்லாம் படிச்சவங்க இருக்காங்களா, அவங்க அது தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லுவாங்க.
1: அடுத்து படிக்கிறேன் ஐயா. மலை மீது செல்லும் வழியில் ஒரு குகை போன்ற வடிவில் பல்லவர் காலத்தில் எழுமிக்க துர்கை சிலை ஒன்று உள்ளது.
0: நம்ம வரும்போது வனதுர்க்கை பார்த்தோம்ல.
1: ஓ, அது அதன் அருகே ரணஜிய ஸ்ரீ பரா, சித்திர கார்கோ, ஏகவீரா, சிவ சூடாமணி போன்ற விருதுகளால் ராஜசிம்மனை வாழ்த்துகின்ற கல்வெட்டுகளும்
0: அமைந்துள்ளன. போய் பார்க்கணும். சரியா கவனிக்காம வந்துட்டோம். இறங்கி போகும்போது அதை மீண்டும் நம்ம பாத்துட்டு போகணும்பா.
1: ஐயா, இவ்வளவு எழுதிருக்காங்க இந்த போர்டுல.
0: நல்லா படிச்சப்பா நீ. நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. செழியன், செல்லுல இது அப்படியே போட்டோ எடுத்துக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா இது உனக்கு அது பின்னாடி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமா ஐயா, இதோ பக்தர்கள் வந்திருக்காங்க.
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்கள்ட்டே கேப்போம்பா.
1: ஆமா,
0: அதை அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிடுப்பா.
1: ஆமா ஐயா. இப்படி கொஞ்சம் வெளியில போயிட்டா இயற்கை அழகோட நம்ம ரசிச்சுக்கிட்ட நம்ம கேட்கலாம்.
0: சீமாப்பா.
1: ஐயா வணக்கம். நாங்க புதுச்சேரியில இருந்து பனைமலை சிவன் கோயில பாக்க வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுங்களேன், எங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா,
2: என் பேர் பாபூமிநாதன், வெள்ளையாம்பட்டு. இந்த மலை கோயிலுங்கிறது பெரிய ஒரு அற்புதத்தை சார்ந்தது. ராஜாக்கள் 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய பெரிய ஒரு கல்தூண் மண்டபம் இது. பழங்காலத்து கோயிலுங்கிறதுக்காக சுத்து பக்கத்தில் ஒரு 30-40 கிராமத்து மக்கள் வருவாங்க, வெளி மாநிலத்திலிருந்தும் வருவாங்க. எல்லாருக்கும் வேண்டுதல் அவங்கவுங்களுக்கும் நிறைவாக அடையுது. அவங்கவுங்களும் வந்து அப்பப்போ வழிபாடு பண்ணுவாங்க, படி பூஜை பண்ணுவாங்க, அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, சொர்ணாபிஷேகம் பண்ணுவாங்க, முருகப்பெருமானுக்கு திருமணம் பண்ணுவாங்க, சிவபெருமானுக்கும் திருமணம் பண்ணுவாங்க. அடி ஒரு ஆண்டுகளில் குறைஞ்சபட்சம் ஒரு 6 முறை சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்க. தை மாதம் முதல் கருநாள் என்ற நேரத்தில் 30-40 கிராமத்தில் இருந்து மக்கள் வந்து இங்க இந்த இறைவனை வழிபடுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்போ அன்னதானம் நடக்கும். சிறப்பாக இந்த சாமி வந்து ஒரு 7 எல்லைக்கு போயிட்டு அங்கங்கே தீபாரத்தனை கொடுத்து வழி நடத்துவாங்க. பெரிய பெரிய சிறப்பு விழாலாம் நடந்திருக்குது. தங்க ரதம் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்குது. ஒரு காலத்தில் வெள்ளி ரதம் சுற்றி இருக்குது. நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பெரியவங்க சொன்ன கருத்துக்களை. இந்த ஸ்தலத்துக்கு வந்து போகிறவங்கலாம் எல்லாம் நல்லா ஒரு புண்ணியம் பெறுறாங்க, அன்னதானம் வழிபாடு செய்கிறாங்க. அதனால் இந்த ஏரியா மக்கள் வந்து நல்ல பயன் அடைகிறாங்க. தேவையான அமைதிகளும் கிடைக்குது. நல்ல மேலே தென்றல் காற்று, இயற்கை வனம், சுற்றிப்புறம் இயற்கை மலை கேரி, சிறப்பு வாழ்ந்த இடம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பறிஞ்சுவதி.
1: நன்றி ஐயா. ஐயா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன்.
3: வணக்கம். என் பேர் வந்து தசரதன். இங்கிருந்து ஒரு 21 கிலோமீட்டர் அங்கே இருக்க தள்ளாறு, அங்கிருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இருக்குது கோயிலுடைய அமைப்பு. சிவலிங்கமே மிக பிரம்மாண்டமாக செய்திருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஜீவசமாதி இருக்குது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா. இவ்வளோ ஜீவசமாதி வந்து இந்த பக்கத்தில் கோயிலில் நான் எதுவும் பார்த்ததில்லை. நான் குறிப்பிட்ட அளவுக்கு சுற்றிருக்கேன். நானும் கோயில் வந்து சிதறமடையாத இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லில் பூசிருக்காங்க. நிறையா மேலே இருக்கிற கோபுரம் எல்லாமே பூசிருக்காங்க. அவங்க பாதுகாப்பு பண்ணணுங்கிறத ஒரு காலத்தில் நினச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அரணத்துறை எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க அதை பாதுகாப்பு பண்ணலை. அவங்களும் மலைக்கு கீழே இருந்து மேலே ஏறி வராங்க. அவங்களுக்கு தேவையான அன்னதானம், இந்த கழிப்பிட வசதி, இங்கே தேவையான மின்சாரம், குடிநீர் வசதி, இதெல்லாம் செய்து தரணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். இன்றைக்கி தான் முத இந்த கோயிலுக்கு வந்தேன். வந்து பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷம். இவ்வளோ பெரிய சிவலிங்கம் மலைக்கு மேலே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி ஐயா. கொஞ்சம் கிட்ட வாங்க ஐயா. இந்தாங்க செல்ஃபோனை பிடிச்சிங்க, நீங்களே பேசுங்க ஐயா.
4: என்னுடைய பெயர் திருவேங்கடம். நான் தெள்ளாறு கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றேன். பல ஆண்டுகளாக இந்த பனைமலை கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட நரசிம்மவர்மன் அமைத்திருக்கின்ற கோயில்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. கடலோரத்தில் மகாபலிபுரம், தரையில் காஞ்சிபுரம். பாருங்கள், இந்த ஊருக்கு ஊரே பனைமலை. அப்போ மலையில் இருக்கிறார். பனைமலைன்னா ஒரு காலத்தில் இந்த இடத்துல நிறைய பனைமரங்கள் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பனைமலை கிராமத்தில் இருக்கின்ற மக்கள்

0: மிகவும் கொழுத்து வைத்தவர்கள். இங்கே சிவன், தாளகிரி ஈஸ்வரர், தாளகிரி ஸ்ரீ அம்மா இவர்கள் நமக்கு அருளாட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பனைமலை இந்த சிவாலயத்தில் சிவனுடைய சுற்றி இந்த எட்டு லிங்கங்கள் அமைந்திருப்பது திருவண்ணாமலை ஞாபகப்படுத்துகின்றது. இங்கே நம்முடைய சிவன் 18 பட்டைகள் கொண்ட ஒரு அற்புதமான வடிவமைப்பு, பார்க்க பார்க்க இன்னும் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுகின்ற ஒரு அழகான வடிவமைப்பு சிவன். நாம் இந்த கோவிலை போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த கோவிலுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றி தரும் என்று நினைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றி ஐயா.
2: செழியன், இந்த மலை மேலேந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தா ஒரே விவசாய நிலமா இருக்கு, நம்ம அறுவடைக்கு தயாரா இருக்குது. அந்த பக்கம் பார்த்தோம்னா ஏதோ பெரிய கடல் மாதிரி ஏரி இருக்குது.
1: ஆமா ஐயா, கண்கொள்ளா காட்சியா இருக்குது.
2: ஒரு தர மழை பெஞ்சு நிரம்பிட்டா 5 வருஷத்துக்கு இந்த பகுதிகளில் பிரச்சனையே கிடையாதான். விவசாயமா இருக்கட்டும், பொதுமக்கள் பயன்பாட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த தண்ணி போதுமாப்பா.
1: அந்த ஏரியை சுத்தி ஒரே மலையா தான் இருக்குது.
2: ஆமாப்பா, பார்க்கும் போது ஒரு பக்கம் நிலமா இருக்கா, இன்னொரு பக்கம் நீரா இருக்கா, காற்று ஜிலு ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்குதா.
1: ஆமா ஆமா ஆமா.
2: அப்ப நீலம், நீரு, காற்று, தலைக்கு மேல ஆகாயம் இருக்குதா.
1: ஆமா.
2: அப்புறம் கோயில் உள்ளார பார்த்தோம்னா பல இடங்கள்ல தீபம் ஏத்துறாங்களா.
1: ஆமா.
2: அப்ப 5 வகை பூதங்களும் ஒரே இடத்துல இருக்குதுப்பா.
1: நோயோட வரவங்களை கூட அங்க நோய் இல்லாம போயிடும்.
2: இதெல்லாம் பாக்குறதுக்கே பல பேர் கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் கேக்குறவங்களும் உடனே கிளம்பி இங்க வரணும்ப்பா.
1: ஆமா ஐயா. அப்புறம் ஐயா, அந்த மலை தொடர் வரிசையா போதே, எங்க செஞ்சி கோட்டையில இருந்து வர மாதிரி இருக்குது, எங்கதான் போதே?
2: இது செஞ்சிய சுத்தி இருக்கக்கூடிய மலை குன்றுகள் அங்கங்க அங்கங்க இருக்குது.
1: ஓஹோ,
2: இது வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பா. இன்னொரு விஷயம் செய்யணும்
1: சொல்லுங்க ஐயா.
2: நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்காருல, அந்த வகையில இந்த கோயில கட்டுன ராஜசிம்ம இந்த மலைய ஒட்டி ஒரு பெரிய ஏரிய வெட்டி இருக்கணும்.
1: ஆமா, கண்டிப்பா வெட்டி இருக்கணும்.
2: ஏன்னா சுத்தி மலையா இருக்கு, அப்ப பெய்யக்கூடிய மழை எல்லாம் ஒரு பகுதியில வந்து தேங்கினுச்சுன்னா
1: ஏரியில வரும்.
2: அந்த ஏரி 5 வருஷத்துக்கு கூட வற்றாம இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே முடிவு பண்ணி கட்டியிருக்காரு.
1: என்ன அறிவு பாருங்க அவருக்கு.
2: ஆமாப்பா. அதற்கு பிறகு சோழர்கள், அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் நாயக்கர்கள் எல்லாருமே இந்த கோயில திருப்பணி செஞ்சு விரிவுபடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான்ப்பா இங்க கிடைக்கக்கூடிய குறிப்பு.
1: என்ன அதிசயம் ஐயா இதெல்லாம். ஆனா ஐயா, நம்ம இப்போ எந்த திருப்பணிகளும் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் பழைய அமைப்பை அப்படியே பராமரிக்கணும்னு இந்திய தொழில் துறை இதை காத்து வருது இல்லையா?
2: ஆமாப்பா, தொல்லியல் துறையுடைய பங்கு எது எப்படி இருக்கோ அந்த வரலாற்று தன்மை மாறாம அப்படியே அதை பராமரிச்சுட்டு வர்றது
1: தான்.
2: அந்த விதத்துல இந்த மலையை கண்டவும் எல்லாத்தையும் தொல்லியல் துறை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்து அவங்க பராமரிச்சுட்டு வராங்க.
1: அதாவது புதுப்பிக்க கூடாது நாம.
2: ஆமாப்பா. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்கான வந்து தெய்வ வழிபாட்டு தினங்கள்லாம் இருக்கும்ல, அப்பெல்லாம் வந்து சாமியை வணங்குறதுக்கும் கடவுள் சம்பந்தமான பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கும் பாக்கி எல்லாவற்றுக்கும் அவங்க அனுமதி தராங்க.
1: ஓஹோ.
2: ஆமாப்பா.
1: இந்த அருமையான மலை கோவிலுக்கு மக்கள் வந்து போகிறதுக்கு நல்ல பேருந்து வசதிகள் இருக்குது ஐயா அங்கெல்லாம்.
2: ஆமாப்பா, நம்ம மலைக்கு கீழே அந்த ரோடு இருக்கு இல்லையா, அங்க வந்து இறங்கிக்கலாம். அது வந்து செஞ்சில இருந்து நிறைய பஸ் வருது. என்னன்னா மக்கள்கிட்ட இது சரியா போய் சேரலப்பா. இப்படி ஒரு அருமையான இடம் இந்த செஞ்சி பக்கத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா பல பேர் இங்க வர்றதுக்கு வழிவகை ஏற்படும்பா.
1: ஐயா, ஒரு சில சுதை வடிவ சிலைகள் எல்லாம் சிதைந்துள்ளத பாக்குறோம் நம்ம. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஐயா.
2: அதாவது மக்கள்ல எல்லாரும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியல.
1: ஆமா,
2: சில பேர் அறியாமையில இதனுடைய முக்கியத்துவம் தெரியாம அதுல போய் ஏதாவது செஞ்சு விட்டுறாங்க. அதனாலதான் இப்ப வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல போன பிறகு அவங்க பாதுகாப்பா இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அப்புறம் நம்ம நாட்டு கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இந்த மாதிரி இடங்கள்ல தான்ப்பா நம்ம பார்க்க முடியும்.
1: ஆமா ஐயா.
2: ஆமா, இதனுடைய அருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அலட்சியமா இல்லாம இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமைப்பா.
1: கரெக்டா சொன்னீங்க ஐயா.
2: சரிப்பா, மலை மேல வந்து பல்வேறு

0: வேறு இடங்கள்லயும் சுனைகள்லாம் இருக்குது.
1: ஆமா,
0: நம்ம வந்து ஒரு சுனைய போய் பார்த்தோம் இல்லையா, அங்க கேட்டு கூட போட்டிருந்தாங்களே, ரொம்ப ஆழமான சுனையாம்ப்பா. ஏதாவது தெரியாம யாராவது இறங்கிட்டா நீச்சல் தெரியலன்னா உயிருக்கு ஆபத்தான்.
1: நான் கூட உங்ககிட்ட காட்டினா குளிக்கலாமா என்ன?
0: ஆமாப்பா, அந்த இடம் தான், அந்த இடம்.
1: ஓஹோ,
0: அதனாலதான் அவங்க கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் கோயிலுக்கு பின்பக்கம்லாம் நான் போய் பார்த்தேன்ப்பா, அங்கேயும் நிறைய சுனையெல்லாம் இருக்குது. குளம் மாதிரியே தண்ணி நிக்குதுப்பா மலை மேல. ஆனா அதே நேரத்துல அவ்வளவு தண்ணி மலை மேல நிக்குது. ஆனா கொஞ்சம் பாசி பிடிச்சி ஒரு மாதிரி கொஞ்சம் அழுக்கா இருந்த மாதிரி இருந்ததுப்பா. அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ஏன்னா
0: அந்த மலையில நிறைய குரங்குகள், நாய், ஆடு, பல்வேறு உயிரினங்கள் வசிக்குது.
1: ஆமா ஆமா.
0: அப்ப எல்லாருக்கும் தண்ணி வேணும் அப்படின்னா நல்ல தண்ணியா இருந்தா நல்லது தானே?
1: ஆமா,
0: பொதுமக்களும் இதுல ஆர்வம் காட்டணும்ப்பா.
1: ஆமா
0: சரியன். அதோ குருக்கள் அலங்காரம் எல்லாம் செஞ்சுட்டு பூஜைக்கு தயாராயிட்டார்ப்பா. நம்ம உடனே போவாங்க.
1: சரி சரி சரி.
0: ஏன்னா பூஜையில அவர் என்ன பேசுறாரு, என்ன செய்யறாருங்கிறத அதையும் அப்படியே ஒளிப்பதிவு பண்ணிக்கப்பாங்க.
1: சரி, நல்லது ஐயா.

என்னோட பெயர் வந்து ஐயப்பன். நான் வந்து அர்ச்சகராக பணி செய்து வந்து கொண்டிருக்கிறேன்.

0: பலம் அருள்மிகு தாளகிரி ஈஸ்வரர் திருக்கோவில் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். பனமலை என்றும் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான சிவன் கோவிலாக அமைக்கப்பட்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் பல்லவ மன்னர்களால் 2ஆம் ராஜசிம்மன் காலத்தில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. பல்லவர்களால் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு. இந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா உள்ள சிவலிங்கம் 16 பட்டைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. படைத்தல், காத்தல், அழித்தல், ஒரே இடத்துல 3 பேரை தரிசிக்கக்கூடிய இடம். சுவாமஸ்கந்தர் சுவாமி அம்பாள் முருகப்பெருமானோட குடும்பத்தோட உள்ள கருவில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தில் கிருந்த எடுத்தால் கல்வெட்டுகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. பிரதோஷம், பௌர்ணமி, அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, சுவாமிக்கான உகந்தங்கள் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கிறது. காணுப்பொங்கல் அன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல அன்னைக்கு மட்டும் இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமா இருக்கும். இங்க மலை மேல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உற்சவமூர்த்தி ஊருள்ள பெருமா கோயில்ல வந்து சுவாமி வந்து வச்சிருக்கோம். காணுப்பொங்கல் அன்னைக்கு மட்டும் சுவாமி வந்து உற்சவமூர்த்தி வந்து மேலே வந்து அந்த 1 லட்சத்துக்கு மேல வந்த பக்தர்கள் வந்து காட்சி கொடுத்து மீண்டும் அதே கிராமத்தில் போயிட்டு அன்று நைட்டு வந்து வீதி உலா வந்து சுவாமி 7 ஊர் வந்து புறப்படுவார். மறுநாள் மதியம்தான் ஊரில் வந்து வருவாங்க. கருவறையை சுற்றி பஞ்சபூத லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே முதன்முதலாக மலை மீது கட்டப்பட்ட கோவிலாக இந்த கோவில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்று கோரிக்கை வச்சுட்டு போனால் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பரவாயில்ல, இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன், என்னோட வேண்டலை வந்து சுவாமி நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து பக்தர்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கோவில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் 700 படிக்கு மேல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. காலை 8 முதல் 12 மணி வரை, மாலை 3 முதல் 6 மணி வரை நடை திறந்திருக்கும். அனைத்து நாட்களுக்குமே இந்த டைமிங் தான் வந்து ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. திருச்சிற்றம்பலம் சிவாய நம. நன்றி, வணக்கம்.
1: ஐயா, இந்த பக்தர்கள் பல பேர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் இந்த கோயிலுடைய சிறப்புகளை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: பக்தர்கள் அவங்களுடைய அனுபவங்களை என்ன சொல்றாங்கன்னு நம்ம பாப்போமே.
1: ஆமா ஐயா.
3: என் பேர் ஆந்தாயி, பனமலை கழுப்புற கடை வச்சுக்கிறேன். கோயில் வாசல்ல நாத்திக்காம 4 சேர் வருவாங்க, பிற்தாசத்துக்கு 4 பேர் வருவாங்க. தை மாசத்துல கருணாள் அது நிறைய, இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் கடைன்னு சொல்ல முடியாது, ஜனம் கால் எடுத்து வைக்க முடியாது. எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க ஐயா. நான் பிறந்ததுல இருந்து இங்க தங்குறேன், புல்லா கோயில் பூஜை பூசை பொருள் இவன் பண்ணி வரேன். நல்லா வாங்க சேனம், எல்லாரையும் வந்து பார்த்துப்பாங்க. வியாபாரம் ஆகும், நீங்களாம் வந்தீங்கன்னா நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் கூடும். கல்யாணம் நடக்கும், வீடு கட்டலாம், கிணறு கட்டலாம், எல்லாமும் வரும். சகல சம்பவத்தும் சக்தி உள்ள சாமி. வாங்க.
4: என் பேர் சாந்தி, பனமலை தாளகரி ஈஸ்வரன், சக்தி உள்ள தெய்வம், பாறை வெட்டி

0: டீ படிக்கட்டியா வச்சிருக்காங்க. தண்ணி வசதி கிடையாது, மேல மழை பெஞ்சு அந்த தண்ணி சோன தண்ணி நிற்கும். மக்கள் வந்து எதுனா அவங்க மனசுல அவங்க இவங்க வேண்டி போனாங்கன்னா அவங்களுக்கு நிலத்தை செய்யுது, அதனால அவங்க வந்து செய்யறாங்க. மலை மேலே ஏறி பார்த்தா ஏரிக்கார தெரியும், சித்தசூர் பொன்னிங்குப்பம் திட்டிப்பிட்டு இப்படி லைனில் கிட்டக்கரு அந்தபுரம் பணமலை இப்படி சுற்றுல தெரியும், சில்லற ஊர் தெரியும், இயற்கையாக இருக்கும், அழகாக இருக்கும். நிறைய பேர் வாங்க, சக்தி உள்ள தெய்வம், நீங்கள் வேண்டியிருந்தாலும் கல்யாணம் நடக்கும். இந்த சாமியை நினச்சி எல்லாம் வாங்க. ஜனம் நிறையா வந்தீங்கன்னா தான் எதுனா நாங்கள் ஒன்று ரெண்டு கூட விற்க முடியும். எல்லா ஊர்லேருந்தே வாங்க. வணக்கம், நன்றி.
1: வணக்கம், என் பேர் காசி விஸ்வநாதன், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இது வந்து முதல் முதல்ல கட்டிய மலை கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லா வெளியூர்லேருந்து தான் நிறைய பேர் வராங்க. எல்லாரோடைய வேண்டுதலும் இங்கே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்லி தான் நானும் இன்றைக்கி வந்தேன், சாமி கும்பிட்டேன், பார்த்தேன், நல்லா இருக்குது. இங்கே வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா ஒரு மன நிறைவும் நம்மளுடைய வேண்டுதலும் நிறைவேறும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.
2: இந்த பணமலை சிவன் கோயிலுக்கு வந்ததை பத்தி நீ என்னப்பா நினைக்கிற?
3: ஐயா, எனக்கு இன்னைய பொழுது உங்களோடவும் இந்த அருமையான சிவாலய தரிசனத்தோடும் மறக்க முடியாத அனுபவமா அமைஞ்சு போச்சு ஐயா.
2: ஆமாப்பா, மலை மேல கோயில், கோயில் மேல ஒரு பெரிய கோபுரம்.
3: ஆமா,
2: வலது பக்கம் பார்த்தோம்னா ஏரி இருக்குது, இடது பக்கம் பார்த்தோம்னா ஒரே நெல் வயலா இருக்குது, நடுப்புற ரோடு, எய்தாப்புல பார்த்தோம்னா மலை குன்று. என்னப்பா இவ்வளவு ரம்யமான ஒரு இடத்த நான் இதுவரைக்கும் இவ்வளவு ஒரு ரசிப்பு தன்மையோட பார்த்ததே இல்லப்பா.
3: ஆமா ஐயா, நம்ம பழம்பெரும் வரலாற்று மூலம் நமது சிறந்த வாழ்க்கை முறைகளையும் இறை வழிபாட்டின் அவசியத்தையும் இப்ப உலகமே தெரிஞ்சுக்கிட்டு வருது ஐயா.
2: ஆமாப்பா, 1300 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அருமையான இடத்தை கண்டுபிடிச்சு மலை மேல கோயில கட்டி அதுக்கு பொதுமக்கள் வர்றதுக்கு பாதைகளையும் மலையிலேயே வெட்டி ஒரு மன்னன் உருவாக்கியிருக்காருன்னா அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னப்பா இருக்கு? நம்மளோட கோயில் பெருமைகளோடு சமுதாய வளர்ச்சியும் இணைஞ்சு இருக்கிறத நாம இங்கேயே பார்க்கலாம்ப்பா.
3: ஆமா ஐயா,
2: இப்படி மலையேறி சாமி தரிசனம் செய்யறது, தூய்மையான காற்றை சுவாசிப்பது, கண்களுக்கு அழகான இயற்கையை ரசிப்பது, இறை வழிபாட்டில் மூழ்கி அமைதியை காண்பது, இதெல்லாம் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நல்லதுப்பா.
3: ஆமா ஐயா, நீங்க சொன்னது போல எல்லாரும் இந்த கோயிலை வந்து தரிசிக்கணும் ஐயா.
2: சரிப்பா, அப்ப நாம புறப்படலாமா?
3: சரி, நல்லது ஐயா. சரி,
2: இது மாதிரி இன்னும் பல இடங்கள் இருக்குப்பா, உனக்கு ஏதாவது உதவினா உடனே என்ன அணுகுப்பா.
3: கண்டிப்பா ஐயா.
2: விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சரியன்.
3: தேங்க் யூ வெரி மச் சார்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
5: சிவ சிவ ருத்ரேஸ்வராய சிவ கரஸ்வர பிரிய லிங்கேஸ்வராய பூதநாத சிவ நர்தன பிரியாய சகல லோக சர்வ சாட்சி ஸ்வரூப.
4: விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளம்பிகை உடனுரை அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம். நிறைவு பகுதி. எழுதியவர் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். குரல் வண்ணம் தாமரைக்கண்ணனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், செழியனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகிய

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:30. 8 நொடி. இனி பன்னிசை மாலை நிகழ்ச்சி தொடங்கும் முன்

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியுள்ள சுந்தரர் தேவாரம் கேட்கலாம். தொடக்கமாக தலைக்கு தலைமலை எனத் தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன.
வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள்

0: சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3 நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ஆபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50, 11:00.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: நாம் எந்த மாதிரி வாழ்கிறோம் என்பதை கொஞ்சமாவது எண்ணிப்பாரம்மா. உனக்கு 40 வயதாகிறது. இதுவரை நீ என்னத்தை கண்டுவிட்டாய்? அப்பா உன்னை அடித்தார். அவரது தொல்லைகளையெல்லாம், வாழ்வின் கசப்பையெல்லாம் உன்னை அடிப்பதன் மூலம் அவர் தீர்த்து கொண்டார் என்று இப்பொழுது உணர்கிறேன் நான். கசப்புணர்ச்சிதான் அவரை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் இந்த மாதிரி கசப்பும் தொல்லையும் எங்கிருந்து வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளவே இல்லை நாம். அவர் 30 வருஷ காலமாய் உழைத்தார். இந்த தொழிற்சாலை 2 கட்டிடங்களாக இருந்த காலத்திலிருந்து அவர் வேலை பார்த்தார். இப்பொழுதோ அவை 7 கட்டிடங்களாக பெருகிவிட்டன. அவன் சொல்வதை ஆர்வத்தோடும் பயத்தோடும் அவள் கேட்டாள். மகனின் கண்கள் அழகாக பிரகாசித்து கொண்டிருந்தன. தன் மார்பை மேஜையின் மீது சாய்ந்தவாறு கண்ணீர் படிந்து ஈரம் பாய்ந்து அவளது முகத்திற்கு நேராக குனிந்து தான் புரிந்து கொண்டுள்ள உண்மையை பற்றி பிரசங்கத்தை தொடங்கினான் பாவல். இளமையின் முழு பலத்தோடும், மாணவன் ஒருவனது அறிவின் அகந்தையோடும், உண்மையின் மீது உள்ள பரிபூர்ண விசுவாசத்தோடும் தனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்த விஷயங்களை பற்றி அவன் பேசினான். தாய்க்காக பேசியதை விட தன்னை பரீட்சித்துக் கொள்ளவே அவன் பேசினான். சில வேளைகளில் அவன் வார்த்தைகள் கிடைக்காமல் பேச்சை நிறுத்தினான். அப்பொழுது கண்ணீர் திரைக்கு அப்பால் ஒளி செய்யும் அன்பான கண்களை கொண்ட தன் தாயின் வேதனை நிறைந்த முகம் தன் எதிரே இருப்பதை உணர்ந்து கொண்டான். அந்த கண்கள் அவனை பயத்தோடும் வியப்போடும் பார்த்தன. அவனோ தன் தாய்க்காக அனுதாபப்பட்டான். மீண்டும் பேச ஆரம்பித்தான். இப்பொழுதோ அவன் அவளை பற்றியும் அவளது வாழ்வை பற்றியுமே பேசினான். இதுவரை நீ என்ன சுகத்தை தான் அனுபவித்திருக்கிறாய்? நீ சிந்தித்து மகிழ்வதற்கு சென்று போன உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். தலையை மட்டும் சோர்வாய் ஆட்டினாள். இதுவரை அறியாத புதுமையான உணர்ச்சி, இன்பமும் துன்பமும் கலந்த ஏதோ ஒரு உணர்ச்சி தனது நொந்து போன இதயத்திற்குள் குடிபுகுந்து அதை இதப்படுத்தி சுகமூட்டுவது போல அவளுக்கு தோன்றியது. அவளை பற்றியும் அவளது வாழ்க்கையை பற்றியும் யாரேனும் பேசுவதை கேட்பது இதுதான் அவளுக்கு முதல் தடவை. மகனது வார்த்தைகள் அவளது மங்கி மக்கி போன பழைய நினைவுகளை, எந்த காலத்திலேயோ செத்துழிந்து தேய்ந்து போன பழைய இளமை கால சிந்தனைகளை நினைவுக்கு கொண்டு வந்தன. வாழ்க்கையின் மறைந்து போன மங்கலான அதிருப்தி உணர்வுகள் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்தன. அப்பொழுது அவன் தன் தோழிமாரோடு வாழ்க்கையை பற்றி, அனைத்தையும் பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறாள். ஆனால் அவளது தோழிகளும், ஏன் அவளும் கூட, தங்களது வாழ்க்கையின் துன்பத் துயரங்களை பற்றி குறைப்பட்டுதான் பேசிக்கொண்டார்களே அன்றி அதற்குரிய காரணத்தை ஆராய முனையவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவளது மகன் அவள் எதிரே உட்கார்ந்திருந்தான். அவனது கண்களும் முகமும் பேச்சும் வெளியிடுவதெல்லாம் அவளது இதயத்தின் அடித்தளத்தையே தொட்டன. தன் தாயின் வாழ்க்கையை நன்றாக புரிந்து அவளது துன்பத் துயரங்களை பற்றி அவளிடமே அனுதாபத்தோடு பரிந்து பேசும் தன் மகனைக் கண்டு அவளது மனத்தில் பெருமை உணர்ச்சி நிரம்பி ததும்பியது. ஆனால் தாய்மார்கள் என்றும் அனுதாபத்துக்குரியவராகவே ஆவதில்லை. அதுவும் அவளுக்கு தெரியும். அவன் பெண்களின் வாழ்க்கையை பற்றி சொன்னவை அனைத்தும் கசப்பான எனினும் ஊரறிந்த உண்மைகள்தான். ஆனாலும் அவளது இதயத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் கிளர்த்தெழுந்து இயல்புக்கு மீறிய அன்போடு இதம் செய்து சுகமூட்டுவதாக தோன்றியது. நீ என்னதான் செய்ய விரும்புகிறாய் என்று அவனது பேச்சில் குறுக்கேட்டு கேட்டாள் அவள். முதலில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொழிலாளர்களான நாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உறுதியும் அழுத்தமும் நிறைந்த அவனது நீல கண்களில் அப்போது மென்மையும் அன்பும் கலந்த ஒரு ஒளி நிறைந்திருப்பதை காண அவளுக்கு குதூகூலமாய் இருந்தது. அமைதி நிறைந்த இளம் புன்னகை அவளது இதழ்களில் நெளிந்தது. எனினும் அவளது கண்ண சுருக்கங்களில் கண்ணீர் திவலைகள் இன்னும் துடிதுடித்து கொண்டுதான் இருந்தன. வாழ்க்கை

0: தாயின் கசப்பை தெளிவாக உணர்ந்துவிட்ட தன் மகனை பற்றிய அவளது பெருமை உணர்ச்சி அது ஒரு புறம். மற்றவர்கள் பேசுவதற்கு மாறாக அவன் பேசுவது அவன் உட்பட்ட இச்சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பழகி காய்ந்து போன வாழ்க்கையை எதிர்த்து அவன் தன்னந்தனியாக போராட முனைந்து நிற்பது, அவன் இன்னும் இளைஞனாக இருப்பது முதலிய விஷயங்களால் ஏற்பட்ட அவளது நிதான புத்தி ஒரு புறம். இவ்வித இரு உணர்ச்சிகளுக்கு இடையில் அகப்பட்டு அவள் தடுமாறினாள். எனவே அவள் அவனிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட நினைத்தாள். கண்ணே, நீ மட்டும் தன்னந்தனியனாக என்னடா செய்துவிட முடியும்? ஆனால் திடீரென்று சற்றே அந்நியனாக ஆனால் பெரும் அறிவாளியாக தன் முன்னே தோன்றும் மகனை பற்றிய பரவசத்திலிருந்து விடுபட அவள் விரும்பவில்லை. பாவல் தன் தாயின் இதழ்களில் தோன்றிய புன்னகையை, அவளது முகத்தில் தெரிந்த கவன உணர்வை, அவளது கண்களில் மிதந்த அன்பை எல்லாம் கண்டான். உண்மையை அவள் உணர வைத்து விட்டோம் என்று தோன்றியது. தனது வார்த்தைகளின் சக்தியால் ஏற்பட்ட இளமை பெருமிதம் அவனுக்கு தன் மீது உள்ள நம்பிக்கையை வெகுவாக உணர்த்தியது. அவன் சிரித்து கொண்டும் முகத்தை சுழித்து கொண்டும் உணர்ச்சிமயமாக பேசினான். சமயங்களில் அவனது பேச்சில் பகைமை உணர்ச்சி ஒலி செய்தது. ஆனால் இந்த மாதிரி கடுமை கலகலக்கும் வார்த்தை பிரயோகத்தை கண்டு அவனது தாய்க்கு நெஞ்சில் பயம்தான் அதிகரித்தது. எனவே அவள் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டு தன் மகனை நோக்கி மெதுவாக கேட்டாள், இதெல்லாம் உண்மையா பாஷா? ஆமாம் என்று உறுதியோடு பதிலளித்தான் அவன். மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பத்தினால் மனிதர்களிடையே உண்மையை பரப்பியவர்களை பற்றியும் அப்படி செய்தவர்களை மக்களின் எதிரிகள் மிருகங்களைப் போல வேட்டையாடி சிறையில் தள்ளியதையும் சித்திரவதை செய்ததையும் அவன் தாயிடம் சொன்னான். நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள்தான் இந்த உலகம் செழித்து வளர்வதற்கான உரம் என்று ஆர்வத்தோடு கத்தினான் பாவல். இந்த மாதிரி மனிதர்களை பற்றிய எண்ணம் அவனது தாய்க்கு பயத்தை காட்டியது. எனினும் நிலைமை இப்படித்தானா இருக்கிறது என்பதை அவள் மீண்டும் கேட்க விரும்பினாள். ஆனால் கேட்க துணியவில்லை. தனக்கு புரியாத மனிதர்களை பற்றிய தன் மகனை இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்களை பற்றி பேசவும் சிந்திக்கவும் கற்றுக் கொடுத்த அந்த மனிதர்களை பற்றிய கதைகளை மகன் சொல்லும்போது திணறிப்போன மூச்சோடு அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியாக அவனை பார்த்து சொன்னாள், சரி, பொழுது சீக்கிரம் விடிய போகிறது, நீ போய் படு, கொஞ்ச நேரமாவது தூங்கு, போ, நான் இப்போதே படுக்கப் போகிறேன் என்றான் அவன். பிறகு அவளை நோக்கி குனிந்து கொண்டே, நான் சொன்னதையெல்லாம் புரிந்து கொண்டாயா என்று கேட்டான். ஆமாம் என்று ஒரு பெருமூச்சுடன் பதில் சொன்னாள் அவள். மீண்டும் அவளது கண்களில் கண்ணீர் சொரிந்து வழிய ஆரம்பித்தது. இதெல்லாம் உன் அழிவு காலத்திற்குத்தான் என்று தேம்பினாள். அவன் எழுந்து அறைக்குள் நடமாடினான். சரி, இப்போது நான் எங்கு போகிறேன், என்ன செய்கிறேன் என்பது உனக்கு தெரியும். உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நீ என்னை நேசிப்பது உண்மையானால் இனிமேல் இதில் தலையிடாதே என்றான் அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்ளோ பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மாமா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி.

ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல. நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்

0: ஆஃப்டர் எயிட்டீனுக்கு அப்புறம் காலேஜ்லேயும் சரி, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாகவும் ஒரு சொசைட்டியாகவும் அவங்க வந்து ஒரு பிரச்சனை கமிட் பண்ண மாட்டாங்க மேம். ஒரு ஸ்கூல்லையே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு, ஏன்னா ஸ்கூலில் டீச்சர் சொல்கிறத புரிஞ்சுக்கிறத தவிர வேற எங்கேயுமே புரிஞ்சுக்க முடியலை. அதனால் கண்டிப்பாக ஸ்கூலில் சட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்தால் குழந்தைங்களும் தைரியமாக இருக்க வாய்ப்புண்டு மேம்.
1: ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே அவங்க தைரியமாக வந்து
0: வெளியில் கொண்டு வர முடியும் மேம். மற்றவங்களுக்கும் அவங்க பாதிப்பு தராமலும் இருக்க முடியும். எப்படி மதிக்கணும், இது தப்புன்ற ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். இது சரி, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இப்படி ஒரு குட் டச் பேட் டச்ன்ற ஒரு நாலேஜ் இருக்கிற மாதிரி இது இன்னொரு நம்மளை பாதுகாக்கிறத தாண்டி மற்றவங்களுக்கும் நம்மளால ஒரு தப்பு, அப்போ ஒரு சட்டமே அதுக்காக உருவாகி இருக்குன்னும் போது அப்போ அது நடத்தக்கூடாதுன்ற ஒரு பேசிக்காக அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வளர்ந்து வரும்போது அந்த பிரச்சனை நடக்காது மேம், அது தடுக்கப்படும்.
2: ஓகே மேம். ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ், என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க மேம்?
0: ஐபிசி வந்து பிஎன்எஸ்ஆ மாறினுச்சு மேம், பாரதிய ஞான சங்கீதா அப்படின்னு மாறுச்சு மேம். மாறும் போது பெண்களுக்கு இன்னும் அதிகபட்சமாக ஒரு பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க மேம். ரொம்ப அதிகமாக பனிஷ்மெண்ட் அதிகம் இப்போ ஒரு டவுரி ப்ராப்ளம் வந்தாலுமே அதில் ஒரு 7 இயர் to 10 இயர் பனிஷ்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. பனிஷ்மெண்ட் எல்லாம் அதிகப்படுத்தி இருக்காங்க மேம். ஒரு பெண்களுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னும் போது அவங்க அந்த பனிஷ்மெண்ட்டோ ஹராஸ்மெண்ட் நடந்தாலுமே அதுக்கு பனிஷ்மெண்ட்டு, ராகிங் கூட ஒரு 3 இயர் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டை அதிகப்படுத்திருக்காங்க மேம். அந்த சட்டத்தை மொத்தமா மாத்தல, புதுசா உருவாக்கல, இருக்கிற சட்டத்தை ரொம்ப வலுப்படுத்தி இருக்காங்க மேம். கடுமையாக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க மேம் அந்த சட்டத்தை. இவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப டீப்பாக ஒரு செக்ஷனை சொல்லும் போது அதில் டீப்பாக நம்ம அதை படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை ஆழமாக உருவாக்கியிருக்காங்க மேம். அதுதான் ஐபிசிக்கும் பிஎன்எஸ் புது சட்டத்துக்கும் மாற்றம் மேம்.
2: ஓகே மேம். ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதால் பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வை இந்த சட்டம் கொடுக்குது மேம்?
0: ஒருத்தவங்களை துன்புறுத்த போது அது துன்புறுத்தல் தான். வார்த்தையால பேசியோ அதை திரும்ப திரும்ப அவங்களை டார்ச்சர் பண்ணியோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது மன ரீதியா பாதிக்கப்படும் போதும் அதுவும் வயலன்ஸ் தான். உடம்பு ரீதியா கீறலோ அடிதடியோ ஒரு ஹராஸ்மெண்ட்டோ மட்டும் வயலன்ஸ் இல்லை, மன ரீதியா அவங்களை வந்து துன்புறுத்தப்படுறதும், வார்த்தைகளா அவங்களை கொச்சப்படுத்துறதும், ஒரு வார்த்தை நீ பைத்தியம்தான், நீ பைத்தியம்தான் திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள மன ரீதியா நம்ம பைத்தியம்னே அவங்களை நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்களை நடத்துறதும் வயலன்ஸ் தான் மேம்.
2: ஓகே மேம். ஸோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு பிசிக்கலா மட்டும் கிடையாது, வார்த்தைகளால சொல்றதுமே வந்துட்டு அது ஒரு வயலன்ஸ்ல தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான அந்த தடுப்பு சட்டம் அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து 2005 வந்துச்சு மேம். ஒரு பெண் வந்து அதிகமா ஒரு துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னும் போது அதை வெளிக்கொண்டு வரதுக்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது மேம். அது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை அடிக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஹஸ்பண்ட் பண்ணாலும் அது வயலன்ஸ் தான் மேம். அதை முன் வந்து அவங்க சொல்லணும், அதில் இருந்து அவங்கள பாதுகாக்கப்படணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் மேம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஒரு கோர்ட்டே டிவிசின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது மேம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்டுனே உண்டு மேம், மகிளா கோர்ட்டுன்னு சொல்லுவோம் மேம். பெண்களுக்கான நீதிமன்றம் மேம் அது, பெண்களுக்குன்னு மட்டும். அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னும் போது வெளியில உள்ளவங்க அவங்கள இழிவுபடுத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, வீட்டுல ஹஸ்பண்ட் மட்டும் பண்ற வயலன்ஸ்க்காக இல்ல, பக்கத்துல உள்ளவங்க கூட மரியாதை இல்லாம பேசுறதோ, அவங்க அவங்க நடத்தைய வந்து தப்பா பேசுறதோ, அவங்களை எந்த விதத்துல அது ஒரு கஷ்டப்படுத்தினாலும் அதை சொல்றதுதான் மேம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மூலியமா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது மகிளா கோர்ட்னு பெண்களுக்கான தனி கோர்ட்டே உண்டு மேம். மகிளா கோர்ட்ல ரொம்ப பாதுகாக்கப்படும் மேம், கண்டிப்பாக மகிளா கோர்ட்லேயும் அவங்களோட பேர், அவங்களோட என்ன எதுக்காக அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பாதுகாக்கப்படும். எல்லா கோர்ட்லேயும் போய் அவங்க நின்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வேணான்றதுக்காக அவங்களோட பிரச்சனையை முன் வந்து சொல்லணும், அது சீக்கிரமாக முடியணுன்றதுக்காகவே பெண்களுக்காக மகிளா கோர்ட்டுனே தனியாக நியமித்தாங்க. அதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸை மட்டும் சார்ந்து அந்த கோர்ட்ல நடத்தப்படும்.
2: ஓகே. சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டிவி ஆக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். சோ இது பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்குது மேம்?
2: அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு ரிலீஃபும் இல்ல, வேற ஒரு தேர்ட் பர்சனால அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னும் போது அவங்களுக்கு தக்க பனிஷ்மெண்ட்டும் கண்டிப்பா இதுல இருந்து கிடைக்குது. ஏன்னா பெண்களுக்கான சட்டம்னும் போது அவங்களோட பனிஷ்மெண்ட்டும் அதிகப்படுத்துது மேம். இது பெண்களுன்னு பார்க்கப்படும் மேம், அண்டர் 18 வராது மேம். ஆஃப்டர் 18 அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த டிவிசி வந்து பொருந்தும். அண்டர் 18 போஸ்கோ ஆக்ட் இருக்கு, போஸ்கோ கோர்ட்டுன்னு தனியா உண்டு மேம். அதனால ஆஃப்டர் அவங்க 18 ரீச் ஆகும் போது கண்டிப்பா அவங்களோட கேஸ் கூட மகிளா கோர்ட்டுக்கு கூட மாறலாம்.
1: ஓகே மேம். சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கிடையாது. சோ யார் மூலமா பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து கவர் ஆகுமா மேம்?
2: ஆமா மேம், யார் மூலமா, அது நம்ம பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டோட தம்பியா இருந்தாலும் சரி, அவங்களோட சிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க கேர்ள் தானே அப்படின்னு, அவங்க ஒரு உமன் தானே அப்படின்னு கிடையாது மேம். அவங்களாலையும் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, ஒரு டவுரியாலேயோ இல்ல ஹராஸ்மெண்ட்டோ அவங்களுக்கு நடக்குது, இல்ல அவங்கள வயலேட் பண்றாங்கன்னும் போது அவங்க கண்டிப்பா டிவிசி ஆக்ட் மூலமா ஆக்ஷன் எடுக்க முடியும். அது ஹஸ்பண்டுக்குன்னு மட்டும் கிடையாது.
1: ஓகே மேம். சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே, பட் அக்கம் பக்கத்து வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சோ அவங்க மூலமா நமக்கு நடக்கக்கூடியதுமே வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கவர் ஆகும்.
2: கண்டிப்பா மேம், ஒரு வார்த்தையால பேசுறதோ இல்ல சண்டை அடிதடின்னு வரதோ அப்படின்னு வரும்போது கூட கண்டிப்பா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்றோம், அது டொமஸ்டிக் வயலன்ஸ் உள்ளாரதான் மேம் வரும்.
1: ஓகே மேம். சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் மேஜரா ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா டவுரி. சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த டவுரிய பொறுத்த வரைக்கும் இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்டம் இருக்கு, அண்ட் அதுக்கான தீர்வு என்ன இருக்கு?
2: டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னே கொண்டு வரப்பட்டது மேம். டவுரி டவுரின்னு வந்து அதிகமாக பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக அதை தடை செய்யணுன்றதுக்காக சட்டமே உருவாக்கிட்டாங்க மேம். அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து வரதட்சணை வேணும் கொடுக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்டும் கேட்கக்கூடாது, அவங்க அப்பா அம்மா சம்பந்த அந்த பையனோட அப்பா அம்மாவும் கேட்கக்கூடாது. பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு அன்பா பரிசு அளிக்கிறது டௌரியாவும் ஆகாது.
1: ஓகே,
2: அன்பா பரிசளிக்கிறது டௌரியா ஆகாது, அது அவங்க கொடுக்கலாம். வற்புறுத்தி கொடுக்கணும், இதை செய்யணும்ன்றது கண்டிப்பா அது டௌரி தான் மேம். அப்படி அதுல அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னும் போது இந்த சட்டத்துக்கு கீழே அவங்களால ஆக்ஷன் எடுக்கவும் முடியும், பலனும் அடைய முடியும். ஒரு இதுக்கு 7 வரை சிறை தண்டனையும் உண்டு மேம். அது ஹஸ்பண்டுக்கும் உண்டு, ஹஸ்பண்டோட மாமியார் மதர் இன்லா ஃபாதர் இன்லா எல்லாருக்குமே பொருந்தும் மேம். பெண்ணுக்கு கல்யாணமாகி 7 வருடத்திற்குள் இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க

0: அப்படின்னும் போது அவங்களோட டெத்தை கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க மேம். அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்து பார்ப்பாங்க. அதுவும் அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. அவங்களுக்கு டவுரி ப்ராப்ளம் இருக்கா, வீட்டில் கேட்பாங்க டவுரினால ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களா அவங்க மதரின்லா வீட்டில், இல்லை கம்ப்ளைண்ட்டே இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா அது ரிலேட்டடாக, அப்போது இது டவுரி ரிலேட்டடான டெத்தா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நடந்து கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் 7 இயர்ஸ் மோர் தென் 10 இயர் கூட கொடுக்கலாமும். அது அவங்க அந்த உமன் இறந்துட்டாங்கன்னும் போது மேபி லைஃப் பிரிசன்மெண்ட்டும் உண்டு மேம். 7 இயர்ஸ் உள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது டவுரியால இறந்துருக்கலாமா அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பா போலீஸ் பண்ணுவாங்க மேம். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து டவுரி ரிலேட்டடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல ஃபேமிலி கிட்ட ப்ராப்ளம் இருக்கா இவங்க உமன் சொல்லியிருக்காங்களா, அப்போ டவுரியால தான் இறந்துட்டாங்களா அப்படின்றத அந்த 7 இயர்ஸ்க்குள்ள கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ்க்குள்ள இருந்தா அதை பார்ப்பாங்க.
1: இப்போ ஒரு திருமணமாகி 7 இயர்ஸ்க்குள்ள ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இதை வந்து காவல் நிலையத்துக்கு சொல்ல வேண்டியது அப்படின்றது வந்து ஒரு ரூலா இருக்கா மேம்? ஆக்சுவலா
0: கண்டிப்பா அவசியம். பெற்றோர்களே என் பெண்ணோட இறப்புல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாலும் உண்டு, இல்ல ஒரு பெண் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் போகும். அப்படி வந்து அவங்க விசாரிச்சு பார்க்கும் போது அவங்களோட இறப்பு எப்படி சம்பந்த
2: புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ இந்த லிவ் இன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோ இதெல்லாம் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இதுல பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான சட்ட தீர்வு இருக்கு?
1: அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸும் கை கொடுக்கும். பேசிக்கா இருக்கிற எல்லா சட்டமும் அவங்களுக்கு கை கொடுக்கும். அவங்க வயலேட் பண்றாங்க, துன்புறுத்துறாங்கன்னும் போது கண்டிப்பா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அவங்கள உதவும் மேம். ஆனால் டவுரி ப்ரோஹிபிஷன் கண்டிப்பாக வராது. டவுரி ஏன்னா அது லிவ்வின்னா தான் இருக்காங்க. மேரேஜ் பண்ணி ஒரு பொருள் வேணும், வண்டி வேணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது. அதனால டவுரி ப்ரோஹிபிஷன் அது உள்ளார வராது. கண்டிப்பாக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு உதவும்.
0: ஓகே மேம். ஸோ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் வந்து செய்யாமலே இணைந்து வாழறாங்க இல்லையா, ஸோ இது வந்து சட்டப்படி வந்து அவங்க அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கூட இப்போ இதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சட்டம் வந்து கை கொடுக்குது.
1: கண்டிப்பாக மேம். ஏன்னா ஒரு உமன் யாரால பாதிக்கப்பட்டாலும் கை கொடுக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் மேம். அது வயலன்ஸ் தானே மேம். அது யார் பண்ணாலும் கண்டிப்பாக அதை வந்து தடுக்கவும் அதுலேருந்து அந்த பெண்ணை பாதுகாக்கவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கண்டிப்பாக பாதுகாக்கும் மேம். அது அவங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஆகியில் அது நம்மளுக்கு இல்லை. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அவங்க சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் அவங்கள ஒய்ஃபை வந்து ஹராஸ் பண்ணாலோ ஒரு உமனை ஹராஸ் பண்ணுறதுக்கோ மட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கிடையாது மேம். ஒரு ஆணால் எந்த வயலேஷன் நடந்தாலும் ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் டவுரி தவிர அவங்க கண்டிப்பா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அவங்க அந்த பலன் அடையலாம்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆஃப்டர் டிவோர்ஸ் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ இது வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலா
1: ஒரு பெண் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து எனக்கு விவாகரத்து வேணும், அவங்க கிட்டே இருந்து நான் தனியா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பாத்துக்கிறேன், பிரிஞ்சு வாழ்றேன் அப்படின்னு ஒரு பெண் வராங்க, அது பல்வேறு காரணம் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது ஒரு பெண் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலோ மட்டும் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து கிடைக்காது மேம். ஒரு ஜீவனாம்சமும் ஒரு அந்த ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து அந்த ஒய்ஃபுக்கு கிடைக்காது மேம்.
0: ஓகே, ஸோ கிடைக்காம போறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு மேம்?
1: ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு சில முக்கியமான ரூலும் உண்டு மேம். அது இருந்தா கண்டிப்பா கோர்ட் வந்து கோர்ட்டோட முடிவு மேம் எவ்வளோ அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண் அவங்க வந்து வேலை இல்லாம இருக்காங்க, அவங்க ஒரு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்க ஹஸ்பண்ட் தான் சரியா பாத்துக்கல, ஹஸ்பண்டுக்கு வேற இல்லீகலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படி துன்புறுத்துறாங்க, அவரை ஹராஸ் பண்றாங்க, பசங்களை பாத்துக்கல அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க என்ன வேலை செய்யறாங்க, ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து கண்டிப்பா கோர்ட் ஒரு மெயின்டெனன்ஸை கொடுப்பாங்க மேம். அப்படி பெண் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்க குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து ஹஸ்பண்டோட ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து பார்த்துக்க முடியும் மேம்.

0: அப்படி ஒரு பெண் வந்து வேற ஏதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சு இருந்தா மெயின்டெனன்ஸ் பெண்ணுக்கு வழங்க மாட்டாங்க மேம். ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து ஒரு பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு அது 18 இயர் வரைக்கும் கிடைக்கும். இதே பெண் குழந்தையா இருந்தா அவங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் கூட கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க அப்பா கிட்டே இருந்து கிடைக்குமே தவிர, ஒரு பெண் ஒரு வேற ஏதோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ அவங்க வந்து சரியா இல்லை அதனாலதான் இது ஒரு டைவர்ஸ் அப்படின்னும் போது ஹஸ்பண்டோட மெயின்டெனன்ஸோ வேற அவங்களோட சொத்தோ எதுவுமே அந்த ஒய்ஃபுக்கு கிடைக்காது. ஹஸ்பண்டால பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அந்த ஒய்ஃப் வந்து டிபெண்ட் பண்ணி ஹஸ்பண்டை மட்டும்தான் இருந்தாங்கன்னும் போதோ, அவங்க குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னும் போதோ மட்டுமே கண்டிப்பா அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் நியமிக்கும். அது எவ்வளோன்றது ஹஸ்பண்டோட இன்கம் பொறுத்தும் அவங்களோட சொத்து மதிப்பை பொறுத்தும் முடிவு பண்ண முடியும் மேம். இவ்வளோதான் கொடுக்கணும்ன்றது எந்த சட்டத்திலையும் இல்லை, அது அவங்களோட இன்கம் பொறுத்து முடிவு பண்றது தான் மேம்.
1: ஓகே, ஸோ இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் வேண்டி அவங்க வந்து ஒரு கோர்ட்டை வந்து அணுகிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த கேஸ் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படி இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேரமுமே வந்து அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா, அதுக்கே ஏதாவது தீர்வுகள் இருக்காம
0: கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும்.
2: ஓகே,
0: கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது கூட என்னால் என்னோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியல, நான் என்னோட ஹஸ்பண்டை நம்பி தான் இருந்தேன், என் குழந்தையும் என்னையும் அவர் ஏமாத்திட்டாரு, அந்த பட்சத்தில் கேஸ் நடக்குதுன்னும் போது அவரா கேஸ் போட்டு வேணான்னு போறாரு, எனக்கு வேணும் அந்த பட்சத்துல பெண் மேல வேற எந்த தப்பும் இல்லை, அவங்களுக்கு வேற இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ அவங்க வேற எந்த ஒரு பிரச்சனையும் கமிட் பண்ணல அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க இடைக்கால உத்தரவு நீதிமன்றத்துல கேட்கலாம். அந்த கேஸ் முடியற வரைக்கும் மந்த்லி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா கோர்ட்டு கிட்ட கேட்க முடியும். கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவன அம்சமா கோர்ட்டு கொடுக்கற அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம்.
1: ஓகே, ஸோ ஆஃப்டர் டிவோர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிடைக்குது ஓகே, பட் கணவருடைய சொத்துக்களில் அவங்களுக்கு பங்கு கேட்கறதுக்கான ஒரு உரிமை இருக்கா?
0: ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உரிமை இல்லை, இதுக்கப்புறம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு ரெண்டு பேரும் விலகி வர்றது தான் மேம் டைவர்ஸ். அப்படி இருக்கும் போது டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டே இல்லை ஒய்ஃபே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி ஒய்ஃபுக்கு போகாது மேம், அவங்க குழந்தைக்கு போகும். அவங்க குழந்தைக்கு அந்த உரிமை உண்டு, அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அப்பா விருப்பப்பட்டு குழந்தைக்கு கொடுக்க உரிமை உண்டு, அதுவும் அவங்க அண்டர் 18 இருக்குன்னும் போது கண்டிப்பா கோர்ட்டே வந்து உத்தரவு கொடுக்கலாம்.
1: ஓகே மேம், சோ நேயர்களே பாத்தீங்களா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க தெரிஞ்சுக்கலாமா. இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அண்ட் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு வரப்ப இந்த சைல்டு கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, சோ அதை பத்தி சொல்லுங்க.
1: ஒரு குழந்தை வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை இருக்காங்கன்னும் போது ஒரு டைவர்ஸ் ரெண்டு பேரும் வேணும்னு இருக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு 5 இயர்க்கு கீழே இருக்கும் கண்டிப்பா வந்து அம்மா கிட்ட தான் மேம் குழந்தைய கொடுப்பாங்க. அவங்க அந்த அரவணைப்பு பாசம் வேணும்னு கண்டிப்பா அப்பா வந்து வீக்லி ஒன்ஸோ இல்ல வெக்கேஷனாவோ பாத்துக்கிறதுக்கு கோர்ட் மூலமா அனுமதி வாங்கிக்க முடியும். அப்படி வந்து ஒரு நேஷனல் கார்டியன் ஒரு அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பா குழந்தைய பாத்துக்கிறது அவங்கள வளர்க்கறது எல்லாமே அம்மா தான். அப்படி குழந்தைக்கு விருப்பம் இருந்தால் அப்பா கூட போகணும்னு விருப்பம் இருந்தால் கோர்ட் அந்த கண்டிப்பா மதிக்கும் மேம். மதிச்சு அவங்க அப்பா கூட கூட அனுப்பி வைக்கலாம். அது குழந்தையோட விருப்பம். மேபி அம்மாக்கு வேற ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க வேற அவங்க லைஃப பாத்துக்கலாம்னு அவங்க பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் கூட அந்த குழந்தை அவங்க அப்பா கூட வளரலான்னு அப்படி கூட மாற வாய்ப்பு உண்டு மேம். ஆனா நேஷனல் கார்டியன் ஒரு மதரை தான் சொல்றாங்க.
0: ஓகே மேம். ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து யார் கூட இருக்கலாம் அப்படின்ற அதனுடைய அந்த தனிப்பட்ட முடிவுன்றது சட்ட ரீதியா எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க?

0: மேம், நான் அப்பா கூட தான் இருக்கணும் இல்ல அம்மா கூட தான் இருக்கணும்னு அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா அது சட்டப்பூர்வமான ஒரு முடிவா வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்?
1: அது அண்டர் ஃபைவா இருந்தாலுமே கண்டிப்பா கோர்ட் அதை வந்து ஏத்துக்கும். குழந்தைக்கு அப்பா கூட தான் இருக்க விருப்பம், அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா கோர்ட் ஏத்துக்கும் மேம். குழந்தைக்கு விருப்பமே இல்லாம அம்மா கூட தான் இருக்கணும்ன்றத கண்டிப்பா கோர்ட் வந்து வற்புறுத்தாது மேம். ஆனா சட்டப்படி ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்குள்ள அந்த பாசம், அந்த அது வந்து அப்பாவை தாண்டி அம்மா கிட்டே இருந்து கிடைக்கணும்ன்றது சட்டத்திலேருந்து சொல்றாங்க. ஆனா குழந்தைக்கு விருப்பம் இருக்குன்னும் போது அது எந்த வயசா இருந்தாலும் குழந்தையே சொல்றாங்க கேக்குறாங்கன்னும் போது கண்டிப்பா அதை வந்து கொடுப்பாங்க.
0: ஓகே மேம். சோ பெற்றோர்கள் வந்து கொடுமைப்படுத்தினாங்க, அதாவது திருமணமாகாத ஒரு பெண் வந்து அவங்களுக்கு எதிராக சட்டப்பூர்வமா வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா?
1: பேரண்ட்ஸ் வற்புறுத்தி அடிச்சாலும் சரி, துன்புறுத்தல் செய்தாலும் சரி, படிக்க விடாம தடுக்கிறதும் சரி, ஏன்னா படிக்கிறது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் மேம், கான்ஸ்டியூஷன்லயே அது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதனால படிக்க விடாம செய்யறதோ, அவங்க வேலைக்கு போவேணான்னு சொல்றதோ, 21 வயசான உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தணும் நினைக்கிறதோ, அதுக்காக வற்புறுத்துறதோ, இவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெற்றோர்களாலையும் குழந்தைகளுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு குற்றம் வந்து நடக்குதுன்னும் போது கண்டிப்பா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல இருந்தும் அவங்களை வெளிக்கொண்டு வர முடியும்.
0: ஓகே மேம். சோ இப்ப பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு முன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்குது?
1: அப்படி ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்லயோ இல்ல படிக்கிற இடத்துலயோ இல்ல ஒரு ரோட்லயோ ஒரு வீட்லயோ அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப பாதுகாக்கப்படும். அவங்களோட டீட்டெயில்ஸ், அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸும் வெளியில சொல்ல மாட்டாங்க. யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம அந்த பெண்ணுக்கு வேற எந்த விதத்திலயும் ஒரு பாதிப்பு வராம அதை பார்த்துப்பாங்க. வாக்கு மூலமா இருந்தாலும் சரி, ஆடியோ ரெக்கார்டிங்கும் உண்டு, வீடியோ ரெக்கார்டிங்கும் உண்டு, இன் கேமரா ப்ரொசீஜர் கூட நடக்கலாம், அது எல்லாமே பாதுகாக்கப்படும். அது வெளியில வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு துன்புறுத்தலோ நடக்க வழி வகுக்க மாட்டாங்க மேம்.
0: ஓகே. சோ இந்த ஹராஸ்மென்ட் அப்படிங்கறத வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க மேம்?
1: ஹராஸ்மெண்ட்ன்றது மொபைலில் கூட உண்டுதான். ஒரு சாட்டிங்கில் வந்து எனக்கு இப்படி பிக் அனுப்புங்கன்னு ஒரு பிக்சர் அனுப்புங்கன்னு சொல்கிறதும், ஒரு சாட்டே ஒரு வல்கரா மெசேஜ் பண்ணுறதும் சரி, ஒரு பெண்ணை வந்து மார்ஃபிங் பண்ணி தப்பாக ஒரு போர்ட்ரேட் பண்ணுறதும் சரி, அந்த மாதிரி க்ரைம் நடக்கதாமும் செய்யுது. அது சைபர் க்ரைம் உள்ளார வரும். அது மூலியமாகவும் அந்த பெண் வந்து கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து நார்மலாக உடம்பு ரீதியாகவும் பொது இடங்கள்லையும் சரி அவங்களுக்கு நடக்கிறது, அதுவும் ஹராஸ்மெண்ட் தான்.
0: ஓகே மேம். ஸோ நீங்கள் ஹராஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க, பட் ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் கூட நடக்குது இல்லை மேம்?
1: இப்படி சம்மந்தப்பட்டு அவங்கள தெரியாமல் வீடியோ எடுக்கிறதோ இல்லை அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை தப்பாக ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இல்லை அவங்கள ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது வீடியோ எடுக்கிறதும் கூட ரொம்ப தப்பு தான் மேம். ஆனால் அதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து சைபர் க்ரைமில் பண்ண முடியும். அப்படி சைபர் க்ரைமில் நம்ம பண்ணுறோம் போது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டே உண்டு மேம், அதுலேயே நம்ம நம்மளோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது ரொம்ப பாதுகாக்கப்படும். நார்மலாக ஒரு உமன் அவங்க கம்ப்ளைண்ட்டை பாதுகாக்கிறத தாண்டியும் இந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இந்த சைபர் க்ரைம் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டு ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படும்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த ஆபாச சித்தரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, இன்டிசன் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு சட்டத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: ஒரு பெண்ணை வந்து இன்டீசெண்டாக எந்த விதத்துலையும் நடத்தக்கூடாது, ரொம்ப மரியாதையாக ரொம்ப கண்ணியமாக நடத்தணும்னு தான் மேம் கான்ஸ்டியூஷனே அரசியலமைப்பு சட்டமே பேசிக்காக சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை ஒரு ஆடில் கூட ஒரு இன்டீசெண்டாக நடத்தக்கூடாது, டீசெண்டாக அவங்கள வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாத்துலேயுமே அவங்கள ஒரு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மேம் அந்த ஒரு ஆக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இன்டீசெண்டாக ஒரு பொண்ணை வந்து காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, ஒரு ரெப்ரசன்ட்டே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு பெண்ணை இன்டீசெண்டாக அந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போதும் அதுவும் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். ஒரு பெண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங்கை வந்து நார்மலாக இருந்தாலும் அதை வந்து இன்டீசெண்டாக அதை எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டுறதும் அதுவும் தப்பு தான் மேம்.
0: ஓகே மேம். ஸோ இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு வேர்பல் ஹராஸ்மெண்ட் எதுவாக வேணா இருக்கலாம், ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது மேம்?
1: செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ்னு ஒரு தனி ஆக்டே வந்து 2013 கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லயுமே வெளியே

0: இல்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பிளேஸ்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றத இங்கேயும் ஒரு முக்கியத்துவமா கொடுத்துருக்காங்க. அது எல்லா இடத்துலயுமே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்லயும் ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, இதை பண்ணாதான் இப்படி பண்ணுவேன், அதனாலதான் உங்களுக்கு ஒர்க்கோ இன்க்ரிமெண்ட்டோ வேஜஸோ கிடைக்கும்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள பெண் போக கூடாது, தைரியமா அதை வெளி வந்து சொல்லணும். அவங்களுக்கும் உரிமை உண்டு, ஈக்குவலா ஒர்க் பண்ணுவோ வேஜஸ் வாங்கவோ ஒரு உரிமையா தைரியமா ஒர்க் ஒரு நிம்மதியா பண்றதுக்கான உரிமையும் உண்டு அப்படின்னு ஒரு சட்டமே உருவாக்கி அவங்கள அதுல இருந்து பாதுகாக்கவும் ஒரு சட்டம் 2013 உருவாக்கிட்டாங்க. ஒரு ஒர்க் பிளேஸ்ல கண்டிப்பா ஒரு கமிட்டின்றது இருப்பாங்க மேம். ஒரு ஒர்க் பிளேஸ்ல இண்டஸ்ட்ரியல அந்த மாதிரி லேபர் லா ரிலேட்டடா வரும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்கன்னு போது ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு, பெரிய ஒரு ஒர்க்கிங் பிளேஸா இருக்கு. மோர் தென் ஒரு 100 பீப்புள்ஸோ இல்ல ஒரு மோர் தென் 100 மேலேயோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு போது ஒரு மெம்பர்ஸ் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கமிட்டி உருவாக்குவாங்க. ஹராஸ்மெண்ட்டோ இல்ல இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்த்து வேறுபாடு உமன்ஸ் மென்ன்ற அந்த ஒரு டாமினேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு உமனுக்கு இந்த சார்ந்த ஒரு பிரச்சனை நடக்குதோ அதை கண்டிப்பா அவங்க வந்து அந்த அத்தரைஸ்டு ஆபீசர் வந்து அதை தீர்த்து வைப்பாங்க.
1: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள், சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், சோ அந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கமிட்டியில போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இதுவே வந்துட்டு முறைசாரா தொழில்கள், அதாவது உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்?
1: அவங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மேம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அதிகமா ஒரு பெண்கள் இருக்காங்களோ இல்ல 20 பேருக்கு மேல இருக்காங்கன்னு போதோதான் அங்க ஒரு கமிட்டியா உருவாக்கி அவங்கள வந்து அதுல இருந்து வெளிக்கொண்டு வர முடியும். இது தனிப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுல வேலை செய்யறாங்கன்னும் போது அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான தீர்வு அவங்க எடுத்து.
0: ஓகே மேம், ஸோ பெண்களுக்கான அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பத்தி சட்டத்துல என்ன சொல்லியிருக்கு மேம்?
1: பெண்களுக்கு வந்து அவங்க பிரெக்னன்சி டைம்லையும் ஒர்க் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து லீவ் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரியலா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் பிளேஸா இருந்தாலும் சரி, அது காலேஜா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்கன்னும் போதும் சரி, அவங்களுக்கு அந்த ஒரு டெர்மினேஷன் லீவ் வந்து கண்டிப்பா மெடிக்கல் டெர்மினேஷன் லீவ், மெட்டர்னிட்டி லீவுன்றது கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு பிரெக்னன்சி ஸ்டார்டிங் ஒரு 12 வீக்ஸ் அவங்க அந்த லீவ் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த டெலிவரி டைம்ல அந்த ஒரு பேலன்ஸ் ஒரு 8 வீக்ஸ் லீவா அப்படி அவங்க பிரிச்சு எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு ஒரு அது ஒரு பேசிக் தான், அவங்களுக்கு அது உரிமை உண்டு. இன்க்ளூடிங் வேஜஸோட அந்த அவங்க லீவு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பெண் வந்து மெட்டர்னிட்டி லீவுன்னும் போது அவங்க பிரெக்னன்சியா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த ஆத்தரைஸ்டு ஆஃபீஸர் கிட்ட கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களால மெட்டர்னிட்டி லீவை கிளைம் பண்ணிக்க முடியும் மேம், இன்க்ளூடிங் வேஜஸோட. அது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸா தான் இருந்துச்சு, அந்த லீவு வந்து 12 வீக்ஸா தான் இருந்துச்சு. அது 1961 மேம் வந்த ஆக்ட்ல, மெட்டர்னிட்டி ஆக்ட் 1961 ஒரு 12 வீக்ஸ் லீவா தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதை அமெண்ட் பண்ணி 2017 6 வீக்கா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது அந்த லீவை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங் 10 வீக்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் டெலிவரி டைம்ல 10 வீக்ஸா எடுத்துக்கலாம், இல்ல மொத்தமா டெலிவரி டைம்லயும் நம்மளால அந்த லீவை எடுத்துக்க முடியும்.
0: ஓகே மேம், ஸோ இப்போ வந்து இந்த வேஜஸ் வந்து இருக்கு இல்லையா, ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான வேலைகளை செஞ்சாலுமே அதில் அந்த வேஜஸ்ல வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு மேம்?
1: ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளோதான்

0: வேஜஸ் கொடுக்கணும், இவ்வளவுதான் ரெமுனரேஷன் கொடுக்கணும், ஆணுக்கு அதிகமா கொடுக்கணும், பெண்ணுன்றதுனால 200 ரூபா போதும், ஆணுன்றதுனால 500 ரூபா, அந்த ஒரு வேஜஸோட வேக்குப்பாடு இருக்க கூடாது. அவங்க அதுலயும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட்னே சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதுலயும் அவங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கணும் போது கண்டிப்பா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க முடியும்.
1: ஓகே மேம். சோ சில பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்றப்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றத தாண்டி உடனே அவசரத்துக்கு நம்ம ஒரு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பெண்களுக்கு பிரத்யேகமா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதை பத்தி சொல்லுங்க.
0: உமன் ஹெல்ப்லைன் நம்பர் பேசிக்கா 181 மேம். இதே வந்து 24 hours தேசிய அளவில் ஒரு நேஷனல் லெவலில், நேஷனல் கமிஷன் லெவலில் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். அப்படி இருந்துச்சுன்னா 14490 மேம். ஒரு சைபர் கிரைம் ரிலேட்டடாக அவங்க ஹெல்ப்லைனை தேடணும் போது 112 மேம். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு நம்ம பேசியிருந்தோம். எப்படி அவங்க அணுகணும், நேரில் போய் அணுகி எப்படி அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது அவங்க தொலைபேசியிலேயே தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் போது 0413-233-6336 மேம்.
1: ஓகே மேம். இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இவ்ளோ சட்டம் இருக்கிறத கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சு முன் வந்து அதை பயன் அடைஞ்சுக்கணும். இன்னமும் பின்தங்கியோ ஒரு டாமினேஷன்லயோ இருக்க கூடாது. எல்லாரும் ஈக்குவல்ன்றதோ, அவங்கள பாதுகாக்கப்படுறதோ மட்டும் இது சட்டம் இல்ல. அவங்க தைரியமா இண்டிபெண்டா வந்து வெளியே வந்து இருக்கும் போதுதான் மேலும் மேலும் அந்த பிரச்சனை நடக்காமலும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பெண்கள் கொஞ்சம் போல்டா தைரியமா வந்து அதை ஹேண்டில் பண்ற விதமும் தைரியமா இருந்துச்சுன்னா வேற ஒருத்தவங்க அந்த பிரச்சனை கமிட் பண்ணும் போது ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்கு.
1: தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க கலந்துகிட்ட பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
1: சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. இனி கேட்கலாம் TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க வரும் பாடலின் படம் அண்ணன் ஒரு கோயில்.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணியில் சேர எழுத்துத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேச நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 04131-2200115, 88700073622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். என்றும் இனிவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கு வரும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடலின் படம் சந்திப்பு.

நேரம் 2:55 20 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில்

0: லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. 20ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று முதல் நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதி என்றும் 18ஆம் தேதி என்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை வேறுபட்டு நிலவும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதி என்றும் 18ஆம் தேதி என்றும் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு. இதே
1: செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமார்.
2: भारत ने होर्मुज जलडमर मध्य से गुजरते हुए 2 जहाजों MT अल्बहिया और MT मुंबासा पर हुए हमलों पर गहरी चिंता व्यक्त की है. विदेश मंत्रालय ने आज सुबह नई दिल्ली स्थित ईरान दूतावास के उपमिशन प्रमुख को बुलाकर इन हमलों के खिलाफ कड़ा विरोध दर्ज कराया. दोनों जहाजों पर सवार 46 सदस्यीय चालक दल में से 30 भारतीय नाविक थे. विदेश मंत्रालय ने कहा कि एमटी अल्बहिया पर सवार 12 भारतीय नागरिकों में से एक की मृत्यु हो गई है और एक घायल हो गया है. एमटी मुंबासा पर सवार 18 भारतीय नागरिकों में से 9 घायल हुए हैं, जिनमें से 2 की हालत गंभीर बताई जा रही है. मंत्रालय ने मृतक के परिवार के प्रति संवेदना व्यक्त की और घायलों के शीघ्र स्वस्थ होने की कामना की. संयुक्त अरब अमीरात में भारतीय मिशन और दूतावास स्थिति पर कड़ी नजर रख रहे हैं और प्रभावित भारतीय नाविकों को हर संभव सहायता सुनिश्चित करने के लिए अधिकारियों के संपर्क में हैं. इससे पहले अमेरिका ने लगातार तीसरी रात ईरान पर हवाई हमले किए हैं. इससे दोनों देशों के बीच तनाव फिर से बढ़ गया है. ईरान ने बहरीन, जॉर्डन और जलडमर मध्य से गुजर रहे संयुक्त अरब अमीरात से जुड़े 2 टैंकरों को निशाना बनाया. कल राष्ट्रपति डोनाल्ड ट्रंप ने घोषणा की थी कि अमेरिका होर्मुज जलडमर मध्य में ईरानी जहाजों पर फिर से नाकेबंदी लागू करेगा और समुद्री सुरक्षा की लागत को पूरा करने के लिए इस रणनीतिक जलमार्ग से गुजरने वाले माल पर 20% का शुल्क लगाएगा. सोशल मीडिया पोस्ट में राष्ट्रपति ट्रंप ने कहा कि नाकेबंदी केवल ईरानी जहाजों और ईरान के साथ व्यापार करने वाले जहाजों पर लागू होगी. दूसरी ओर ईरान ने होर्मुज जलडमर मध्य पर अपने अधिकार का दावा किया है और अमेरिका के दावों को खारिज किया है. भारत ने संयुक्त राष्ट्र की सदस्यता के लिए फलस्तीन के दावे का समर्थन किया है. फलस्तीन और इसराइल के बीच संघर्ष समाप्त करने के लिए द्विराष्ट्र समाधान का दोबारा समर्थन किया है. विदेश मंत्रालय में सचिव श्रीप्रिया रंगनाथन ने कहा है कि भारत फलस्तीनी लोगों का लंबे समय से सहयोगी रहा है. उन्होंने कल ब्रसल्स में फलस्तीन डोनर ग्रुप की दूसरी मंत्री स्तरीय बैठक को संबोधित करते हुए ये बात कही. उन्होंने फलस्तीन के लोगों के लिए भारत की ओर से दी जा रही विकास संबंधी मदद पर जोर दिया. भारत और ब्रिटेन के बीच व्यापक

0: इकोनॉमिक वे सीमेंट में प्रोडक्शन में यूज कर सकते हैं या फिर रोड कंस्ट्रक्शन या किसी दूसरे कंस्ट्रक्शन में हम काम में ले सकते हैं।
1: India has reaffirmed continued support to a two-state solution as well as to Palestine's membership of the United Nations. Secretary in the Ministry of External Affairs, Sri Priya Ranganathan, has said India has been a long-standing partner of the Palestinian people. She said this while addressing the second ministerial meeting of the Palestine donor group in Brussels yesterday. She underlined India's ongoing developmental assistance, including capacity-building programs and humanitarian assistance to the people of Palestine. The Comprehensive Economic and Trade Agreement between India and the United Kingdom will come into force from tomorrow. The landmark deal grants Indian exports zero duty access to 99% of tariff lines in the UK market. It reflects the shared commitment of India and the United Kingdom to deepen their strategic partnership and deliver prosperity for their people. The groundwork for this historic agreement was laid in May 2021 through the Enhanced Trade Partnership and the adoption of the India-UK Roadmap 2030. The Indian men's cricket team will take on hosts England in the first one-day international for three-match series at Edgbaston in Birmingham today. The match will begin at 3:30 p.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:10 a.m. இனி கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் தெலுங்கு, ஹிந்தி, மலையாள மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பன்மொழி பாடல்கள் வரிசையில் தொடக்கமாக தெலுங்கு மொழியின் பாடல் மகதீரா திரைப்படத்திலிருந்து நிகிதா நிகம், எம் எம் கீரவாணி குரல்களில்.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தார் அப்பர் டிவிஷன் கிளர்க் பணியில் சேர எழுத்துத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்து அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0413-2200115 மற்றும் கைபேசி எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். பன்மொழி பாடல்கள் வரிசையில் இனி தொடர்வது ஹிந்தி மொழி பாடல். தடாக் என்ற திரைப்படத்திலிருந்து அஜய் கௌத்வால் குரலில்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:30. சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பாலாஜி சங்கர் அவர்கள் பாடியுள்ள முத்துசுவாமி தீட்சிகர் கிருதிகள் இடம்பெறும். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தொடக்கமாக சித்தி விநாயகம் என தொடங்கும் சண்முக பிரியா ராகம் ஆதிதாளம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

இதுவரை சங்கீத சரல் நிகழ்ச்சியில் பாலாஜி சங்கர் அவர்கள் பாடிய முத்துசுவாமி தீட்சிகர் கிருதிகள் கேட்டீர்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:04.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: கவிதாலயாவின் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், நயன்தாரா, நெப்போலியன், பிரகாஷ்ராஜ், ரோஹிணி, வடிவேல், எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை பரத்வாஜ், கதை வசனம் இயக்கம் ஹரி.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1971 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருந்த நேரம். மழை தண்ணி இல்லாம தமிழ்நாடு முழுதும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிச்சு. பசி பட்டினியில மக்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் சமூக அக்கறை உள்ளவங்க கஞ்சி துட்டி முகாம் ஆரம்பிச்சு ஏழை பாலங்களுக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க.
2: வணக்கம். ரொம்ப தாமதமாயிடுச்சோ.
3: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா.
2: என்ன பண்றதே தெரியல.
4: வீட்டுல விதைநெல் வச்சிருக்கேன், ஒரு நாலு மூட்டை
2: எடுத்துட்டு
4: போ. பணக்காரங்க இருக்கிற அரிசியை வச்சு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஏழைங்களை யார் பாத்துக்கிறது?
2: எம்எல்ஏவை போய் பார்ப்போம்.
5: என்ன ஐயா தோட மாடசாமி, எல்லாம் மொத்தமா வந்திருக்கீங்க?
4: எல்லாரும் அரவயிரும் குறவயிருமா இருக்காங்க. கையில இருந்த அரிசி எல்லாம் கூட தீந்து போச்சு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும்.
5: அப்ப நாங்க சாப்பிடுறதுக்கு வீட்டுல ஒரு மூட்டை அரிசி தான் இருக்கு. உனக்கு வேணும்னா அஞ்சு படி எடுத்துட்டு போ. அதை விட்டுட்டு ஊருக்கே கேட்க?
4: மெட்ராஸ் போன் போட்டு கோட்டையில கேட்டோம். நம்ம ஊருக்கு நாலு லோடு அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க.
5: அப்ப நான் சொல்றது நம்ப மாட்டியாவே. இல்ல மாடசாமி, ஐயா தோட தான் வேற ஜாதிக்கார பையன் பேசுறான். நீ நம்ம சொந்தக்கார பையன்.
6: இதுக்கு மேல அரிசியை பதுக்கி வச்சிருந்தோம்னா குடோன்குள்ள பூந்தாலும் பூந்துருவான்னு கொல்லத்துக்கு பேசிருக்கேன். நாளைக்குள்ள லோடு போகணும். செங்கோட்டை வழியா போகாம கள்ளிக்கட்டி காரையார் வழியா போச்சு.
2: சரிங்க.

0: இறங்கவே செத்தது சாதாரண ஆள் இல்ல. மேலிடத்துல இருந்து பிரஷர் வரும். ஒன்னது யாருன்னு சொல்லிருங்கவே.
1: ரெண்டு பேரை சுட்டாருங்க.
0: அத பார்த்த மத்தவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க.
2: எங்க வேணாலும் ஆளை காணான்னு பார்த்தேன். கரெக்டா வண்டிய
3: பாத்தியால சாதி வேற வேற இருந்தாலும்

0: உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்தில்ல, இவங்க குடிக்கிற கஞ்சி நிலைக்கணும்னா நீ எம்எல்ஏ ஆகணும்.
1: வணக்கம் தம்பி.
2: கும்பிடுறங்க.
0: மாசுல தர எங்க வேணாலும் ஆளை காணும் பார்த்தேன், கரெக்டா வண்டிய
3: பாத்தியால. சாதி வேற வேற இருந்தாலும் ஐயாவோட பிள்ளையும் மாடசமையாவும் மாமச்சல மாதிரி பழகிறாங்களா?
1: அதிக நட்பு தானே நம்ம ரெண்டு சாதிக்காரங்களையும் கட்டி போட்டுருக்கு.
0: நீ போன வேலை நடக்கல, பதவியை தூக்கி அஞ்சிட்டு வந்தப்பாரு, ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நம்ம ஜாதிக்காரலாம் கை தூக்குல, ஐயத்துல ஜாதிக்காரலாம் கை தூக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதானே இருக்கீங்க, என்னைக்கு ஒத்துமையா இருக்கணும்ல.
4: ஐயா, ஏறி விஷயமா பேசணும். எல்லாரையும் சாயங்காலம் கோயில் பாறைக்கு வர சொல்ல.
5: சரிங்க.
6: வேண்டாமா?
4: விட்டுருங்கம்மா.
6: உனக்கு வேண்டாம்னா சரி.
4: இல்லனி, அவனா சொல்லட்டும், அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம்.
1: கருப்புசாமி என்ன செத்துப்பிட்டாரப்பா?
3: வாழ போலாம்.
1: போவே, போ. எப்ப எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்து சேர்றேன்.
7: நல்லவனா இருந்தா ஆண்டவன் விட்டு வைப்பான். எல்லாம் ஐயாவுக்கு செஞ்ச பாவையா.
8: நல்ல வேலை செத்து போயிட்டான்.
7: அதுலயும் பாதி பேர் வாகன கடன் திருப்பி கொடுக்க வேண்டாமாங்க.
1: அதுவும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. 35 வருஷமா காத்துட்டு இருக்கீங்க. 6 தேர்தல்ல 16 வருஷமா ஐயாவை ஏத்துறன்னு போத்துட்டு தான் இருக்கீங்க.
7: அதுக்குன்னு உட்ற மாட்டல, ஜெயிப்ப. என் அப்பா சத்தியமா ஜெயிப்ப. அப்பா, இதுக்கு என்ன பாதி சொத்தை இழந்துட்ட? நீதி எழுந்தாலும் பரவாயில்ல, நீ எழுந்த அந்த எம்எல்ஏ பதவியை பிடிப்ப. உன்னை கொண்டு அந்த ஐயாவை கொண்டுவேன்.
1: காரசிங்கனே, தேட்டர்லாம் எப்படி போயிட்டுருக்கு?
9: உன் டீ கடையோட கேவலமா போய்க்கு. அத்தி, இவன் பல கொலை பண்ண பரமசோம்ல.
1: காரசிங்க ஊர்ல ஒரு கன்னி பொண்ணு கடத்தலாம்.
9: என்னது இது?
1: காரசிங்க ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியரா?
10: தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் இதே மாதிரி பிரச்சனைக்காக நிறைய மனுக்கள் வந்திருக்கிறதுனால உங்க ஊருக்கு மட்டும் தனியா தூர்வார முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
4: நம்ம ஊர் ஏரியா தூர்வாரத்துக்கு 34 லட்சம் ரூபாய் ஆகுமா? தற்சமயம் அரசாங்கத்துல அவ்வளவு பணம் இல்ல, ஒரு 6 மாசம் பொறுத்துக்கணுங்கன்னு சொல்றாங்க ஐயா.
0: ஏப்பா, 6 மாசம் நாம பொறுத்துக்கலாம், வர்ற பருவமழை பொறுத்துக்குமா?
3: இல்ல, சில தூரம் வந்துடல.
4: என்ன தம்பி, நீ தான் சொல்லணுமா? ஐயா, நம்ம ஊர் ஏரியா தூர்வாரத்துக்கு 34 லட்சம் ரூபாய் ஆகாதியா? என்னையா சொல்ற? ஆமாங்க, கணக்கு போட்டு பார்த்ததுல 9 லட்சம் சொச்சம் இருந்தா போதும்னு தோணுதியா?
0: நம்ம ஏரியில இருக்க தண்ணியை பயன்படுத்துற 6300 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட ஏக்கருக்கு 150 ரூபாய் வசூல் பண்ணோம்னா நாமளே நம்ம ஏரியை தூர்வாரிடலாம்.
1: சரியா சொன்ன செலுத்துறையா?
4: அந்த 9 லட்சம் சொச்சத்தையும் நாமளே செலவு பண்ணிடலாம்.
0: சரிங்க. இப்பா, என்ன விட்றாத, என் பங்கு நானும் கொஞ்சம் தரேன். நான் கூட நம்ம செல்லதுல சின்னதா கையில டிவி பெட்டியை தூக்கிட்டு அலையதேன்னு நினைச்சேன். படிச்சவன் புத்தாதிங்க, அதை காட்டானப்பா. நம்ம பொண்ணுக்கு இதே மாதிரி பொட்டி வாங்கி கொடுத்து கத்துக்க சொல்லணும்.
4: செல்விக்கு பரிசெல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: ஐயா, மந்திரி கார் வருதுங்க. கூட எம்பி வர மாதிரி தெரியுது.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, எங்களை மன்னிக்கணும்.
7: யாருமே உங்க ராஜினாமா ஏத்துக்கல, கண்டிப்பா நீங்க அதை வாபஸ் வாங்கிக்கணும்.
1: இந்தாங்க ஐயா, உங்க ராஜினாமா கிடைத்து வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க ஐயா. ஐயா, இந்த ஏரியில தூர் வரதுக்கு என்ன செலவாகுதோ அந்த அரசாங்கமே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் ஐயா. ஐயா, நாங்க வரோம்.
7: வரங்க.
1: இந்தயா.

0: இருக்கு.
1: நீங்க தானே எங்க தாத்தாவை கொன்னீங்க.
0: ஐயா அது கருப்பு சாமியோட மகன்.
2: நெஞ்சு மனசுல நஞ்சு வச்சிருக்கான்.
3: அந்த ஆள் ராஜினாமா பண்ணி சென்ட் அடிப்பான், நீங்க அதை திருப்பி கொடுத்து சென்ட் அடிப்பீங்க.
4: ராஜினாமாவை திருப்பி கொடுக்கலனா அந்த மாசத்துல ஐயா எலெக்ஷன் நிக்காமலே ஜெயிச்சிடுவாரு. புலி பதுங்கிறது பாயறதுக்குன்னு பார்த்தா படுத்துல தூங்கிட்டு இருக்கு.
5: தலைவர் உங்க என்ன சொல்ல சொல்றாரு தெரியுமா?
3: கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலனா அரசியலுக்கு லாயக்க இல்லைன்னு சொன்னாரு. அப்படிதானே?
4: இல்ல, வர்ற எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
6: திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிலாம்
4: படிச்சு காமிச்சுக்கிட்டு எங்க கையெழுத்து போனு கையெழுத்து போட்டு போறேன்.
6: அதுலமா எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தான்.
4: நான் இனிமே தெரிஞ்சுட்டு புதுசா என்ன பண்ண போறேன்? எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஏமா செல்லத்துறை வந்திருக்கு, வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை பேசாம போற.
1: வாங்க போங்க.
7: அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. சங்கரன் கோயில்ல ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா படிச்ச பொண்ணு. நீ சரின்னு சொன்னா போய் பார்க்கலாம். என்னையா சொல்ற?
8: என்னமா பிடிக்கல? என்ன பிடிக்கல? பார்த்துட்டு சரியா பிடிக்கல.
7: என்னையா இது? ஒன்னும் சொல்லாம கை கழுவிட்ட.
2: பயமா இருக்கு.
8: நல்லா சாப்பிட்டீங்களா? ரெண்டு முட்டைக்கு நாலு முட்டை, ஒரு மீனுக்கு அஞ்சு மீன் வச்சது எதுக்குன்னு தெரியுமா?
9: ரெண்டு பரதேசிகளுக்கு அன்னதானம் போடுறத வேண்டிக்கிட்டியா?
8: இல்ல, உங்களால எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்.
9: என்ன காரியம்?
8: நான் செல்லதுரா தானே கட்டிக்கணும். நான் அவரை லவ் பண்றேன், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்.
10: ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கேன்?
8: ஒண்ணு இல்ல அத்தை, உங்க புள்ள மோதிரத்தை விட்டுட்டு போயிட்டாரு, அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்ப கழட்ட முடியல.
10: வெள்ளிக்கிழமை விதமா கையில போட்டுக்கவே கழட்டுறேன். நீயே வச்சுக்க, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிறேன். அரிசி போட்டு வந்துடுற.
9: ஓஹோ, மோதிரத்தை குடுக்கற சாக்குல செல்லத்துறைய பாக்குறதுக்காக வந்திருக்கேன். உண்மையிலே உனக்கு மோதிரத்தை கழட்ட முடியலன்னு சொல்லு.
8: அவர் ஞாபகமா வச்சுக்கதா?
9: ஆசையெல்லாம் பலிக்காது.
8: யோ, உன் வாயில உடம்புல போட்டு கொளுத்த. உங்களுக்கு கல்யாணம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு, ரெண்டு பிள்ளையும் பெத்தாச்சு. உங்க வயசு தானே அவருக்கும் ஆகுது. அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லையா?
9: நான் எத்தனையோ தடவை சொல்லி பாத்துட்டேன், அவன் கேக்கல. அவன் மனசு கல்லு மாதிரி.
8: கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும்.
9: நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. இப்ப நான் என்ன
8: பண்ணணும்? தினமும் செல்லுகிறாத்தா எங்க வராரு எங்க போறாருன்னு சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
9: ஓகே டன்.
11: நாதா எப்படி இருக்க?
12: நான் நல்லா தான்
11: இருக்கேன். ஏய், ஒரு ஓட் போடுறதுன்னு பார்த்த கேள்வி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு.
4: என்ன விஷயம்?
11: என்னன்னு வரக்கூடாதா? நான் தம்பி மகன், ஒண்ணு விட்ட வங்காளி. நான் நீங்களா உட்கார சொல்லுங்களேன்.
12: சொந்தம் கொண்டாட வந்துட்டான்.
4: என்ன வேணும்?
11: நீங்க நம்ம ஜாதி சங்க தலைவராச்சு, நல்லது கெட்டது உங்களை கிட்ட தானே செய்யணும்.
4: இப்ப என்ன கெட்டு போச்சு?
11: பாட்டை குடிச்சல பஸ் ஸ்டாண்ட் திறக்க நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் ஊர்வலமா போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கணும், அதுக்கு உங்க சம்மதம் வேணும்.
4: நான் சாதி சங்க தலைவரா இருக்கிறது எல்லா சாதிக்காரனும் ஒத்துமையா இருக்கத்தான், பகையை வளர்க்கறதுக்கு இல்ல.
11: அண்ணா, நீங்க ஐயாவை தப்பாவ புரிஞ்சிருக்கீங்க. அவர் உங்களோட பழகுறத நம்ம சாதி ஜனங்களோட ஓட்டுக்காக தான்.
4: ஐயா துறைக்கு எவன் தயவும் தேவையில்லை, அவன் செஞ்ச நல்லதுக்கு தான் ஓட்டு விடுவது.
11: அண்ணா, அவர் நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு, நிஜத்துல ஜாதி வெறி பிடிச்சவர்.
4: தேவர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கட்டிடும். பேசாம போ.
11: போறேன். ஏன்னா இப்ப என்ன சொன்னாலும் உங்க மண்டையில ஏறாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனால தொண்டை அடிச்சு நிக்கிறப்ப தண்ணி ஊத்த இந்த தம்பிதான் வரணும். அப்ப வரேன்.
4: வண்டி எடுக்கும் போது பிரேக் பிடிக்கலான்னு பாத்து எடுக்கிறது இல்ல. முத்து, வண்டிக்கு என்ன பாரு.
13: சரி,
4: என் செல்வி இங்க வந்த?
1: இல்ல, செங்கல் வாங்க வந்த.
4: மாமா எதுவும் சொன்னாரு?
13: இல்லையே, தகவல் எதுவும் சொல்லலையே.
4: எத்தனை லோடு மாவனும்?
1: லோடு எல்லாம் இல்ல, ஒரே ஒரு செங்கல் போதும்.

0: செங்கலா ஒத்த செங்கல் வச்சு என்ன பண்ணுவ?
1: இங்க வீட்டு வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்குல்ல, அங்க ஒரு சாமி வைக்க
0: போறேன்.
1: உங்க கையால நீங்களே எடுத்துக்கிடுங்க. எவ்வளவு காசு?
0: காசா
1: இல்ல, சாமியா வைக்கிறது, இனமா வாங்க கூடாது.
0: சரி, நீ வைக்கிற சாமிக்கு இதை என்னோட காணிக்கையா வச்சு.
2: பன்னி
3: பத்து குட்டி போனோம், யானை ஒண்ணுதான் போனோம். பன்னியால யானை ஒண்ணு பண்ண முடியாது
2: நினைச்சீங்க?
3: அப்புறம் பாம்பு பத்து குட்டி போட்டாலும் பறந்து ஈடாகுமா
2: நினைச்சீங்க?
3: ரெண்டுல ஒண்ணு நினைச்சேன், என்ன
2: நினைச்ச
3: சொல்லு.
4: மேலிடத்துல எல்லா சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு, எதுக்கும் பயப்படாது.
5: டேங்க் பழசா போச்சுன்னு தெரிஞ்சதும் ஐயா உடனே பூசு கட்டி கொடுத்துறல.
6: கட்டி 15 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள விரிசல் விட்டுருச்சு. அந்த கான்ட்ராக்டர் மேல சட்டப்படி கேஸ் போட்டிருக்கு, அவனுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். பழைய டேங்க் இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து, எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுந்துடும். கூடிய சீக்கிரம் அதை அப்புறப்படுத்திடுவோம். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா?
3: ஐயா என்ன வந்தாலும் வண்டி விட்டு இறங்காதீங்க.
7: தம்பி சொல்லி இருக்குது இறங்க கூடாதுன்னு.
3: நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் சாட்சி இல்லைன்னு சந்தோஷப்படுறியா? நான் நினைச்சனா உன் அருவம் தெரியாம அறுத்துருவேன். நீ
2: என்ன
3: ஒண்ணு செய்யக்கூடாது, ஐயா சொன்ன வார்த்தை
2: கட்டுப்படுதான். உனக்கு கோபம் வந்தா தான் அருவால எடுப்பேன். ஆனா நான் சந்தோஷத்துக்கு ஆட்டம் விட்டுவேன், சண்டையில வந்தா ஆளை விட்டுவேன். நீ வெட்டுறதுக்கு முன்னாடி யோசிப்பேல, நான் வெட்டின பிறவு யோசிப்பேன். இது பார், உங்க ஐயாவை நீ காப்பாத்தணும்னா என்ன கொல்லணும். கொல்லாம விட்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவுகாலம் எமக்கு யோசிச்சுட்டே இருக்கணும்.
3: நீ தலையில நின்னு தண்ணி குடிச்சாலும் எங்க ஐயாவை உன்னால் ஒன்னும் செய்ய முடியாது.
2: செஞ்சு காட்டுறேன்,
3: செஞ்சு பாரு.
8: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

0: தொடர்வது ஐயா திரைப்பட ஒரு சித்திரம்.
1: நீ ஒத்த வார்த்தை சொல்லு, இப்பயே அந்த கருப்பு சாமி பழ வெட்டி சாஞ்சிட்டு வந்துற. நாலு ஊருக்கானுங்க நல்ல ஒத்துமையா இருக்கிற பெரிய கதிரை வேலை பார்த்துட்டு
2: இருக்காமட்டு. அவன் தான் செஞ்சான் என்ன ஆதரவு வச்சிருக்க. அவன் மேல கைய வச்சா நாளைக்கு உங்காலுக்குள்ளே பிரச்சனை வரும். வரும் எப்படி ரெண்டு சாதிகாரன் ஒத்துமையா இருப்பான்.
1: அதுக்காக அவன் ரெட்டப்பட வேலை எதுனாலும் செய்வான். அதையெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா?
2: உங்களுக்கு என்ன காப்பாத்துற உரிமை மட்டும் தான் இருக்கு. கருப்பு சாமியை தண்டிக்க உரிமை யாருக்கு கிடையாது. எனக்கு உடனே நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? அவன் அப்பனா அடிச்சு கொண்டு இருக்கேன். அதான் அவன் என்ன பண்ணிவாங்க நினைக்கிறான். கருப்புசாமி என்ன கொன்னா கூட யாரும் வரைஞ்சு கட்டிட்டு போக வேணாம். அன்னைக்கு கூட பகம் முடிச்சிருச்சுன்னு விட்டுருங்க. கருப்புசாமி அடிக்கிறனாலயோ அடக்கிறனாலயோ பிரச்சனை முடிஞ்சிடாது. அவன் திருந்தணும். அது எல்லாருக்கு நல்லது.
3: ஐயா ஐயா
2: நீங்க செய்யுங்க.
4: சரிங்க.
2: ஆமா அழாதம்மா. என்ன சொல்லு?
3: எங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா வலிக்கிறாங்க ஐயா.
2: சில காரியங்களை தாய் கூட செய்ய மாட்டான். செய்வான் உங்களே கை நீட்டி அடிக்கிறியா?
5: எப்படி

0: என்னமா இப்படி அறிவிலாம பண்ணீங்க? அறிவு கட்டணும்.
1: என்ன அறிவில நாளைக்கு திட்டிருக்கீங்க?
0: இல்ல படிச்சத பேரளத்துல அப்ளை பண்ணிச்சா? அந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் கலெக்டர்ல படிச்சு கழிச்சோம். இல்ல பேரளம் மறுபடியும் படிச்சு வச்சிட்டு போறா.
2: கூறு கட்ட கழுத அங்க வந்து கழிச்சு விடுறலா? ஏலா உன்ன மாதிரி அவன் பொண்ணு அடி வாங்கினது அங்க போய் ஒப்ப வைக்கலாம்.
3: நீங்க தான் பெருமை பட்டுக்கணும்.
0: போன செல்விட்ட குடுக்கறேன், அடிச்சது மன்னிப்பிடலாமா? இந்த பேசு.
1: ஏ தண்டச்சோறு
4: கழுத வீட்டு வா,
1: கட்டி வச்சு தோலை
3: உரிக்கிறேன்.
0: சொல்லிட்டு மறுபடியும் பிள்ளை வைக்கிற ஏதோ பிள்ளைய போட்டுக்கணும் இங்க வச்சுக்கிடுவாமா?
3: மாப்பிள்ளையா மாதிரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே.
0: நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற?
3: யோசிச்சு பாருங்க, பதில் புரியும். பரீட்சையில பெயிலானா மறுபடியும் பாஸ் ஆயிடலாம். நீங்க வாழ்க்கையிலே பெயில் ஆயிட்டீங்களே, அதை நினைச்சு அத்தனை அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? வயசையும் நினைச்சிட்டு கம்மி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நான் நினைச்ச மாதிரி நடந்தா நானும் சந்தோஷப்படுவேன்.

0: அப்புறம் இன்னைக்கு ராத்திரி முக்கூடல கோயில் திருவிழாவுக்கு போறோம். யார் தெரியுமா கரகாட்டம்? காரியா பத்தி கங்கம்மா.
1: இல்ல எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். போய் வேலையை பாருங்க.
2: என்ன
3: விட்டு கல்யாணம் நின்று போச்சு. அத சொல்றதும்
4: கல்யாணம் நின்று போச்சுன்னு அழுவுறீங்களா? வேணும்னா என்ன கட்டிக்கிறீங்களா?
0: செல்வி உன்னை காதலிக்கிறா, உன்னதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறா. முட்டாள் மாதிரி பேசுறிய. இங்க பாரு, உனக்கு செல்வியை பிடிக்கலன்னா சொல்லு, சித்திக்கிட்ட சொல்லி வேற பொண்ணை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆனா கல்யாணமே பிடிக்கலன்னா எப்படி?
1: மனசுல என்ன இருக்குன்னு
0: எவ்வளவு ஒருத்தி ஓடி போயிட்டாங்கிறதுக்காக எல்லாரும் ஓடி போயிடுவாங்கன்னு அர்த்தமா? ஒரு தடவை கல்யாணம் நின்றுச்சுன்னா ஊரு உலகத்துல வேற கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா?
1: இன்னொரு தடவை 1500 பத்திரிக்கை அடிச்சு வீடு வீடா போய் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் வாங்க வாங்க எப்படி கூப்பிடுறது? அவமானமா இருக்குல்ல?
0: அவமானத்தை மட்டும் நினைக்கிறியே, பெத்தவங்க அழுகைய நினைச்சு பாத்தியா? இங்க ஓ முன்னாடி அழுதா மனசு சங்கடப்படுவியோன்னு மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு பெத்தவங்கள சந்தோஷப்படுத்தி செல்ல துற.
5: ஐயாவுக்கு 8th சனி உச்சங்க.
6: போல இருக்கியா?
5: அதான் மயங்கிருச்சு.

0: மாட்டாஸ்திரி ஃபோன் பண்ணி டாக்டர் வந்து என்னன்னு பார்க்க சொல்லு. டாக்டர் ஐக்கு என்னாச்சு?
1: ராத்திரி ஏதோ பிஸ்கட் சாப்பிட்டுருக்கு, அதுல மயக்க மருந்து கலந்துருக்கு போல இருக்கு.
0: பிஸ்கட்ல மயக்க மருந்தா? ஐயா பிறப்பாச்சா?
2: இப்பதான் பிறப்பு போயிருக்காங்க.
0: செருப்பு இங்க கிடக்கு.
2: இந்த செருப்பு அந்திரிச்சின்னு வேற செருப்பு போட்டு போயிருக்காங்க.
0: இப்ப அந்த செருப்பு யாருது? நாய்க்கு யார் பிஸ்கட் போட்டது?
2: அது தெரியலையே.
0: ஆமா ஐயா வண்டி எங்க நினைச்சு?
2: எப்பவும் போல இங்கதான் நின்றுட்டு இருந்துச்சு.
0: கருப்பா வீட்டு யாராவது புதுசா வந்தாங்களா?
1: குவாரிக்கு பாம்பு வைக்கிற மட்டும் தானே வந்து போனாங்க. நேத்தே உங்களுக்கு போன் பண்ணேன், போன் ஆஃப் ஆயிருந்துச்சு.
0: ஹலோ சொல்லுங்க தம்பி, நேத்து கருப்பசாமி குவாரியில பாம்பு வச்சாங்களா?
3: இல்ல தம்பி,
0: போன வாரம் தான் 10 பாம்பு வெடிச்சது.
3: அதே 3 வாரத்துக்கு உடைக்கலாமே தம்பி.
0: ஓகே ஐயா செல்போன் போடு.
2: என்ன கிரிக்கலி செல்போன்?
0: ஒருவேளை ஐயா வண்டி புரிய முடிய தாண்டிடுச்சோ.
2: வா கொஞ்சம் கேட்ட திறந்து விடுப்பா, அர்ஜென்ட். வண்டி பக்கத்துல வந்துட்டேன்.
0: சொல்லுங்க
4: வியாபாரத்துக்காக
0: தெரியுது.

0: பிள்ளைய பார்த்து எனக்கு பயமா இருக்கு.
1: அடிபட்ட பிள்ளைய பார்த்தா பெத்த தாய்க்கு அழுக வராதா?
2: என்ன கொள்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு இருக்க,
0: என்ன கட்டுக்குவீங்களா மாட்டீங்களா?
1: உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசுறா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்கேன். திமிராயிச்சா பிச்சு விடும் பிச்சு. உன் வயசு என்ன? என் வயசு என்ன?
0: சின்ன
1: பொண்ணு
0: என்ன
1: ஒரு வயசுக்கு வந்த புள்ள எங்க போகுது எங்க வருதுன்னு பாக்க துப்புல ஹீரோ கோப்பலையா? நாலு தலைமுறை நட்புடா, நாலு தலைமுறை வழிய பிரிச்சு வந்து நிக்குது.
0: அவ என்னங்க பண்ணுவா? அண்ணா அண்ணின்னு நாம உறவு கொண்டாடணும். பத்து மகன் அவ ஆசையை வளர்த்துக்கிட்டா அவ மேல என்னங்க தப்பு?
1: சம்பிரதாயத்து பேசுறதெல்லாம் சம்பந்தி யாருக்கு சரியா இருப்படி?
3: ஆமா, என்ன பேச்சு பேசுறீங்க? பத்து பதினஞ்சு வருஷமா பழக்கம் இருந்துச்சுன்னா அது வெறும் சிநேகிதம். நாலஞ்சு தலைமுறையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகிட்டு இருந்தோம்னா அது சொந்தம், ஏன் ஒத்து வராது?
1: நான் இது வரைக்கும் ஐயா திரட்ட ஊருக்காக அது வேணும் இது வேணும் கேட்டிருக்கிறேன், உறவுக்காக எதுவும் கேட்டதில்லை.
3: கேட்டா என்ன தப்பு மாமா?
0: ஆமாங்க, நீங்க

0: போய் கேட்டா அண்ணன் ஒத்துக்குவாரு.
1: ஆமையா, உனக்கு அடுத்து ஒரு பொட்ட புள்ள பிறந்திருந்தா அவன் ஐயா துறக்கிட்டேன் கட்டி கொடுத்துருப்பேன். நீ போய் கேளியா, ஐயா துற கண்டிப்பா ஒத்துக்கிடுவான்.
2: ஒருவேளை ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
3: என்ன பேசுற நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள கேட்டு போறேன். ஒருவேளை ஐயா துறை என்ன தப்பா நடிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நான் உசுரோட இருக்க மாட்டேன்.
2: இங்க மட்டும் போனீங்கன்னா செல்லத்துல உங்களை பேசியே சமாளிச்சிருவான். சொந்த பந்தம் பத்து பேரோட போங்க, அப்பதான் அவனை ஒத்துக்க வைக்க முடியும்.
4: தெரிஞ்சோ உள்ள வாங்கன்னு கூப்பிடல, இனி ஐயா கூப்பிடாம எப்படிமா உள்ள வர்றது?
1: அண்ணன் வந்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை கூட உள்ள வான்னு சொல்லாம அப்படியே வந்துட்டீங்களே.
5: பாடசாமி சம்மந்தம் பேச வந்திருக்கா, அவனை உள்ளவான்னு சொல்லிட்டா அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும். இந்த விஷயத்துல உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம்.
1: ஐயா சரின்னு சொல்லியா, இப்படி அமைதியா இருக்காது ஐயா. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்க எவ்வளவு துடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா?
5: ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்காம இத்தனை வருஷம் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், உன் மனசை புரிஞ்சுக்காம இனிமே நான் எதுவும் செய்ய மாட்டேயா? என்ன திருப்பி அனுப்பிடலாம், மாடசாமியோட நட்பு தான் முடிஞ்சு போயிடும். சாதியை பார்த்துதான் ஐயாத்தோட சம்பந்தம் பண்ணலன்னு ஊர்ல தப்பா பேசுவாங்க. ஐயா எதை வேணாலும் நான் பொறுத்துக்கிடுவேன். ஐயா உங்களுக்கு ஒரு கெட்ட பேருனா என்னால தாங்கிக்க முடியாது. மாடசாமி உள்ள வாப்பா.

0: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: பொண்டாட்டி பிள்ளைலாம் மதுரையில இருக்காங்க, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்தோட போய் நிம்மதியா இருப்பேன்.
2: சரி, நான் பாத்து.
1: சரி,
2: அப்புறம்
1: ஐயா
2: கல்யாணத்துக்கு பெரிய மனுஷங்களாம் வருவாங்க, வந்தோசம் சரியா பாத்துக்க.
1: வணக்கம். வணக்கம்.
3: என்ன பக்கம்?
1: அது ஒண்ணும் இல்லையா, கல்யாண விஷயமே ஐயா வந்து வரங்கய்யா.
3: என்ன பஞ்சாயத்து போட்டு பைப்ப திருந்த மாதிரியே போறான்.
2: வா மடசாமி.
3: என்னப்பா இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு போறான்.
2: டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்டாரு, பாத்து பண்றேன் சொல்லிருக்கேன்.
3: டிரான்ஸ்பர் கேட்க வந்த மாதிரியே தெரியலையா, சரியா இருக்கான் பாரு. கண்டிப்பா வந்துடுறையா.
4: இது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. யார் யாருக்கும் நேரில் வந்து பத்திரிக்கை வைக்கிறீங்க? நான் ஒன்னு விட்ட பங்காளி, எனக்கு உறவு முறைப்படி வரலையே. நாலு பாக்க அஞ்சு வெத்தல ரெண்டு பழத்தோட ஊரு முறைப்படி குடியானவன் கொண்டு வந்து கொடுத்தான். பந்த கால் நடும்னாலும் பாடை கட்டும்னாலும் பங்காளி கொண்ட வேணும், அதை மறந்துடாதீங்க. ஐயாவுக்கு சம்மந்தங்கிறது நான் பங்காளி இல்ல, உறவு முறை இல்லைன்னு ஆயிடுமா? ஐயா உங்க பொண்ண மருமகளா ஏத்துக்கிறது சுயநலத்துக்காக, அது இப்ப புரியாது உங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் அவரால் மூக்கறுப்பிட்டு நிப்பீங்க, அன்னைக்கு இந்த பங்காளி கொண்டு நிப்பா, அப்ப புரியும் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க முறையா பத்திரிக்கை வைக்கலங்கிறதுக்காக நான் கல்யாணத்துக்கு வராம இருக்க மாட்டேன். இது நம்ம வீட்டு கல்யாணம், மொத ஆளா வருவேன், கடைசி சேர்ல உட்காருவேன், எல்லாரை விட அதிகமா மொய் வைப்பேன்.
1: சரி சரி, கல்யாணத்துக்கு வந்து சேரு. சீக்கிரம்
4: நடத்தான்
5: வயசு பார்க்காம எதார்த்தமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். இந்த நேரத்துல தடை பண்றேன்னு சொல்றீங்களா?
3: என்ன பேசிக்கிட்டே?

0: நீங்க
1: இருந்தேன்
0: நடக்கிறது
1: இந்த மாதிரி கல்யாணம் நிக்கிறது பிறகு நடக்கிறது உனக்கு உன் பிள்ளைக்கு உடனே பழகமா இருக்கலாம்.
2: என் குடும்பத்துக்கு அப்படி இல்ல.
1: என்ன ஏன் நிக்கிற? இவன் நீ இந்த கல்யாணம் நடக்கறதுனால நடக்காது.
0: மனசாமி தப்பு பண்ற.
1: ஆமாயா தப்புதான். இந்த பட்ட மரத்துல விட்டதான் பண்ண முடியும். தொட்டில் கட்டி அழகு பார்க்க ஆசைப்பட்ட முடியும்.
2: ஏன் தப்புதான்? ஏன் தப்புதான்?
3: போதும்
0: கண்டிப்பா உனதம்மா கட்டிக்கு. நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சு ஊருக்காக ஐயா தப்பா
1: போயிட்டு
0: அடி ஒண்ணு அடிச்சு ஊர் அடி கூட மூஞ்சி அடிக்கல. ஏன் தெரியுமா? உனக்கு இருக்கிற கௌரவம் என்னால கெட்டு போகணும்.
1: கோவப்படாம
4: கேளுங்க. எவனோ ஒருத்தர் சொன்னதை நம்பிக்கிட்டு இப்படி தப்பு தப்பா
1: பேசுறீங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுங்க. நான் இப்ப தயாரா இல்ல. உங்களுக்கு வேணா ஒட்டிக்கிறதுக்கு வேணா வெட்டிக்கிறதுக்கு நான் ஆளு கிடையாது. வெளியப்போ
4: உங்களுக்கு எல்லாம் புத்தி பேசி போச்சா? இப்படி முட்டாள் தரமா பேசிட்டு மனசுல மாமாங்கிற மரியாதை என்ன இருக்கிறதால தான் சும்மா நின்றுட்டு இருக்கான். இதுல வேற யாராவது இருந்தா இந்நேரம் பகிர்ந்து இருப்போம்.

0: அங்க நடந்தது ஐயா தெரிய வேண்டாம், தெரிஞ்சா சங்கடப்படுவாரு.
1: ஏன் தம்பி, மாமா வயசுல பெரியவர், அதனால அவர் திருப்பி அடிக்க கூடாது. ஏன் சும்மா இருந்த? அவர் அடிக்க வந்த போது நீ அவரை தடுத்திருக்கலாம்ல.
0: தடுக்கிறதுக்காக கைய தூக்கணா? அடிக்கிறதுக்காக தான் கைய ஓங்கணும்னு மாமா நினைச்சிட்டாருனா தப்பாயிருமா?

0: தலைவர் பார்த்து வர சொன்னாரோ?
1: ஐயாவையும் மாடசாமியும் தனித்தனியா பிடிச்சிட்டீங்க. இப்ப ரெண்டு மாடு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. எது செத்தாலும் லாபம் உங்களுக்கு தான்.
2: இனிமே ஐயாவை கொலை பண்ற முயற்சி விட்டுட்டு ஜெயிக்கிற கோழியை பாருங்கன்னு சொல்ல வந்தோம்.
0: ஐயா, குறி பார்த்த அடிச்சா ஒத்த வாங்க உள்ளது, குத்து மதிப்பு அடிச்சா மொத்தம் வாங்க உள்ளது. எனக்கும் ஐயாவுக்கும் 35 வருஷம் பாக்க, 16 வருஷம் தவம், 18 கோடி இழந்து பண்ண யாகும். இப்பதான் வரம் கிடைச்சிருக்கு.
1: அதெல்லாம் தெரியும். வர எலெக்ஷன்ல உங்களுக்கு சீட்டு உண்டு.
2: நிச்சயமா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க.
3: என்ன மன்னிச்சிருங்க, எங்க அப்பா உங்களை என்னால தானே உங்களுக்கு என்ன அவமானம். நீங்க என்ன கட்டிக்கிட்டா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு தான் நினைச்சேன். இப்படி பிரிச்சு போகணும்னு நினைக்கவே இல்ல. நீங்க வேண்டான சொன்னது கேட்காதே. ஏன் தப்புதான், எங்க அப்பா கூட எல்லாருக்கும் தெரியும். அதுல ஏதாவது வெட்டி பழி நெருங்கிடுவாரு, அப்புறம் யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. விருப்பம் இல்லாம நீங்க என்ன கட்டிக்கிட்டா உங்க சந்தோஷமா போயிரும். ஒருத்திக்காக எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம்.
4: என் கல்யாணம் என்னப்பா, நீ என்ன கட்டிக்கிறீங்களான்னு கேட்டதும் எங்க ஐயாவுக்கு மரியாதை கொடுத்துதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனே தவிர உன் மேல எந்த ஆசையும் வரல. கல்யாணம் நின்று நீ அழுகிறத பார்த்தப்பதான் உன் மேல எனக்கு அன்பு வந்துச்சு. கல்யாணம் என்ன போனா மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கும் தெரியுமா. அது மனச கரைய மாதிரி அரைச்சுக்கிட்டே இருக்கும். மனசார சொல்றேன், கல்யாணம் கட்டிக்கிட்டா உன்னதான் கட்டிப்பேன்.
0: சின்ன மகனுக்கு காது குத்தி பேர் வைக்கிறோம். மொத பத்திரிகை உங்களுக்கு தான் வைக்கிறேன், அவசியம் வரணும். அண்ணே நீங்களும் வந்துடுங்க. வரேன்.
1: இப்பா இங்க வீடே குந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன எதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம
0: போறேன். ஆனா ஒண்ணு, சண்டன்னு வந்தா நண்ப விளக்கிதான் விடுவான். சொந்தக்காரன் தான், உங்க மேல விடுற வெட்டா தான் மேல வாங்குவான். உங்களுக்கு ஒண்ணுனா அது எனக்கும் தான். இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும். செலவரை தூக்கிடும் தாலி கட்ட வைக்கணுமா, இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ண ஐயாவ வெட்டணுமா, இல்ல நம்ம ஜாதிலே பெரிய இடமா பார்த்து பாப்பாவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, சொல்லுங்க என்ன செய்யணும்.
1: கருப்புசாமி நீ நல்லவன், அதான் எப்பயும் போல இருக்கிற. ஐயா துற ஜாதி வரி பிடிச்சவன், பாதியிலே கால வரிட்டான். கண்டிப்பா வந்துறப்போ.
5: யாரு மீனாட்சி? ஒண்ணு நேரத்துல அழுகாத, என்னாச்சு சொல்லு.
3: என் பொண்ணு உசுரோட இருக்கிறதும் உசுர விடுறதும் உங்க கையில தண்ணி இருக்கு.
4: என்னமா சொல்ற?
3: அவர் செல்வக்கு வேற இடத்துல மாப்பிள பாத்துட்டாரு, நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க. எனக்கு கூட பிறந்தவங்க என்ன வேற யாருன்னு இருக்கா? என் பொண்ணு பிறந்தப்போ நீங்க தானே சேலை வச்சீங்க, அவளுக்கு உங்க மடியில உட்கார வச்சு தானே காது குத்தி விட்டேன். அவ பெரியவளானப்போ மாமன் சீர்தனத்தை செஞ்சது நீங்க தானே. ஒருவேளை அவளை வேற இடத்துல கட்டி கொடுத்திருந்தாலும் நீங்க தானே மாம முறையில மாலை மாத்து கொடுத்திருப்பீங்க.
4: சென்ன
3: துடிக்கும் அவளுக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கலைனாலும் அவ உங்க மருமக தான். நாளைக்கு நிச்சய தரது நடந்து அது கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா நானும் என் பொண்ணு உசுரோட இருக்க மாட்டோம்.
5: அம்மாடி மீனாட்சி,
4: இன்னைக்கும் பிறந்தநாள் நல்லாருமா? 18 வயசு முடியுது. இன்னும் வாழ்க்கையை பத்தி முடிவெடுக்க தகுதி உனக்கு இருக்கு.
0: மொத்த வரவும் அருந்து போச்சுன்னு கருப்பசாமி சொன்னதை கேட்டுத்தான் நாங்க பரிசம் போடவே வந்தோம் ஐயா.

0: உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் தெரிஞ்சிருந்தா நிச்சயம் நாங்க இந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன்.
1: அங்க என்ன பேச்சு? என் பொண்ணை எவனு கட்டி கொடுக்கணும்? நான் தான் முடிவு பண்ணு.
2: செல்வி, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்காமா?
1: மாடசாமி ஐயா, விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம். இதையும் மீறினா உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு கல்யாணத்துல ஊரா குட்டி என்ன கேவலப்படுத்தின, இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துறியா? இந்த பாரு, என் பொண்ணை அடிச்சு கொன்னாலும் கொல்லுவேன தவிர உன் பையனுக்கு கடி கொடுக்க மாட்டேன்.
2: எப்போ உன் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி மனமடை ஏறினாலும் அப்போ அவ எங்க வீட்டு மணமக, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் பார்த்து விட சும்மா இருக்க மாட்டேன். வர தங்கச்சி.
3: வணக்கம் ஐயா.
2: சொல்லுங்க.
3: 35 வருஷத்துக்கு முன்னால எம்எல்ஏ சண்முக பாண்டிய கொலை பண்ணதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்
4: ஐயா. புகார் கொடுத்தது
3: அவர் பையன் கருப்புசாமி தாங்க.
4: அதான் சாட்சி இல்லன்னு முடிஞ்சு பண்ண கேஸ் ஆச்சு ஐயா.
3: சாட்சி இருக்குங்க.
4: யாரையா சாட்சி?
3: நம்ம மாடசாமி ஐயா தாங்க.
4: நீங்க விடுங்க ஐயா, மாடசாமி ரெண்டுல ஒண்ணு நாங்க பாத்துட்டு வர்றோம்.
2: இது பாருங்க, இது ஒண்ணு ஊர் பிரச்சனை கிடையாது, இது ஐயா துறைக்கும் மாடசாமிக்கு உள்ள பிரச்சனை. நீங்க யாரும் தலையிடக்கூடாது. ஒருவேளை இந்த கேஸ்ல எனக்கு தண்டனை கிடைச்சா கூட சந்தோஷமா ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நீங்க யாரும் பிரச்சனை பண்ணாம போங்க.
5: மாடசாமி என்ன பிரச்சனை?
2: மாடசாமி எனக்கு எதிரியா இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி ஒரு சாட்சியை சொல்லி அவன் தரத்தை அவனே குறைச்சிட்டானே தான் வருத்தம். கட்டுவோம் நினைக்கிறப்ப காட்டி கொடுத்த எட்ட பொண்ணு தான் ஞாபகத்துக்கு வருவான். அதுக்கு தனமுறை இந்த ஊரை பத்தி நினைக்கிறப்ப மாடசாமி செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வரும்.
6: அழுக்கெடுக்க வந்திருக்கேன், துணி இருந்தா போடுங்க.
7: இந்த வீட்டுல வெளுத்து கட்டுற யோக்கியத்தை யாருக்கும் இல்ல, நீ போயிட்டு வா.
1: வீட்டு ஆம்பளை பத்தி வீதியில போறவன் குத்தி கட்டி பேசிக்கிட்டு இருக்க?
7: ஆமா ஐயா, நான் குத்தி கட்டி தான் பேசுறேன். நீங்க காட்டு கொடுத்துட்டுல வந்திருக்கிறேன், இப்ப சந்தோஷமா? பழி வாங்கிட்டோம்னா மனசு ரொம்ப திருப்தியா இருக்கா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன
7: பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு ஒரு குறுமை இல்ல. நீர் வச்ச மரியாதை கேட்டுரும். நானும் சாதிக்காரிதான். உனக்கு இருக்கிற திமுறம் கொழுப்பும் எனக்கும் இருக்கு. நீ வெளியே காட்டிட்டு இருக்க, நான் காட்டாம இருக்கேன்.
8: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
9: என்ன
10: பேசுற?
9: தோத்துருவன் மட்டும் நினைக்காத, நம்ம ஜாதிகார ஒட்டுமொத்த பேரும் உனக்கு ஓட்டு போட்டு. இந்த மாடசாமியோட மொத்த செல்வாக்கு பயன்படுத்தி உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்.
10: இது போதும். நான் உங்கள சொந்தக்கார அண்ணன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொந்த அண்ணன் நான் ஜெயிப்பேன், உங்க பேரை காப்பாத்துவேன்.
11: கருப்புசாமி எம்எல்ஏ ஆனா ஊர் உருப்படாம போயிடுவியா?
2: இல்ல, கருப்புசாமி கூட மாடசாமி இருக்கான், தப்பு பண்ண விட மாட்டான்.
9: மாடசாமிலாம் ஒரு மனுஷன் ஐயா.
2: மாடசாமி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னதான் எதிரியா நினைக்கிறான தவிர அவன் ஊருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்.
9: கருப்புசாமி வீட்டுல கட்ட பஞ்சாயத்தா நடக்கும் ஐயா.
12: இனிமே கருப்புசாமிய பாக்கணும்னு அவன் வீட்டுக்கு போனா உட்கார வச்சு பேசுறானோ இல்ல காரி துப்பி வெளியே அனுப்புறானோ?
2: ஒன்பது லட்சத்தை சொச்சம் இருந்தா போதும் ஐயா. நம்ம ஏரியா தூர்வாரி தண்டிக்க விடுமே, மட்டும்தான் மனுஷனுக்கு தண்டிக்க விடுமே. கடவுளுக்கு

0: தேர்தல் நீ தயானிக்கணும். ஐயா நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்ட, நீ தயானிக்கணும். சரிங்கய்யா.
1: அந்த மனுஷன் காலக்கல்வி பண்ணி குடிக்கலாம், ஆனா ஊ மூஞ்சில குடிக்க கூடாது.

போயிட்டாங்க செல்லதுரை அவன் தான் மனுஷன். எனக்கு பதவியும் வேண்டாம்.

0: தல்லதரே, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஐயாவை வெளியே கூப்பிட்டேன், நான் செஞ்ச பாவத்துக்கு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்.
1: ஐயா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு, தூரத்துல இருந்து கையெழுத்து கும்பிட்டு போற. ஐயா என்ன
2: மன்னிச்சிருக்க
3: ஐயா? நீ நல்லவன், சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல தப்பான விஷயம் விழுந்து போச்சு, நீ என்ன பண்ணுவ?
2: இல்ல ஐயா, நான் பாதி உங்களை எதிரில் நின்று பார்த்து பார்த்து உங்களை எதிரியாக நினைச்சிட்டேன். பக்கத்துல இருந்து பார்த்திருந்தா உங்க ஒசரம் தெரிஞ்சிருக்கும், உங்க மனசு புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க
4: ஐயா, உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேயா? ரொம்ப தெரியாம பேசிட்டேயா? மன்னிச்சிருங்க ஐயா.
3: ஐயா தர, இனிமே ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடுற தகுதி எனக்கு இல்ல. தமிழ கெட்டவனாயிட்ட, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்.
5: வரசாமி, என் தாய் தகப்பன 25 வருஷமா தெரியும், என் மனைவி 34 வருஷமா தெரியும், என் பிள்ளைய 32 வருஷமா தெரியும், எனக்கு 58 வருஷமா தெரியும். என்னைக்கு என் நண்பரை நான் தப்பா நடிக்க மாட்டேயா? விதி கருசாமி, நான் சட்டசபைக்கு போனப்பெல்லாம் இந்த தொகுதியில் உள்ள 89,460 பேருக்கு சேர்த்துதான் பேசிருக்கேன். தவிர ஒன்ன மட்டும் ஒதுக்கினது இல்லையா? நீ யார்? நீ என் புள்ள மாதிரி தானே?
3: உங்க பெருந்தன்மையை காட்டுது. ஆனா என் மனசுல உங்க அப்பாவுக்குள்ள குத்தம் உணர்ச்சி நிஜமும் குத்திட்டே இருக்குப்பா. நீங்க எல்லாம் ஒத்துமையா சேர்ந்து வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க கருப்சாமி. எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு உன் பிள்ளைங்கிட்ட சொல்லிடுப்பா.
6: நேர்கள் இதுவரை கேட்டது

0: கவிதாலயாவின் ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சரத்குமார், நயன்தாரா, நெப்போலியன், பிரகாஷ்ராஜ், ரோஹிணி, வடிவேல், எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை பரத்வாஜ், கதை வசனம் இயக்கம் ஹரி. நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com.

0: மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. உங்கள் இதயங்களை இனிமையான இசையாலும் இனிய நினைவுகளாலும் வருட வருகிறது பொன்மாலை பொழுது. இன்றைய நம் பயணம் ஒரு அழகான பறவையின் பெயரை தாங்கிய மைனா என்ற தலைப்பில். வாருங்கள் நேர்களே, மைனாவுடன் சேர்ந்து இசை சிறகுகளை விரிப்போம். சின்ன சின்ன சினுங்கல்களில் காதலை சொல்லும் மைனா, அந்த இனிய காதல் மொழியை இசையாக நமக்கு சொல்ல வருகிறது உழைப்பாளி திரைப்படத்தின் பாடல்.

மஞ்சள் வெயிலில் சிறகடிக்கும் மைனாவைப் போல மனதையும் மெதுவாக திருடிச் செல்லும் ஒரு காதல். அந்த இனிய உணர்வை இசையாக சுமந்து வரும் இது மனதை திருடிவிட்டாய்.

மைனாவின் மழலை குரல் போல சில பாடல்கள் கேட்டவுடன் மனதில் நிரந்தரமாக கூடு கட்டிவிடும். அப்படிப்பட்ட இனிமையை அள்ளித்தர வருகிறது ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி படப்பாடல்.

நேரம் 5:17 இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது பொன்மாலை பொழுது. இன்றைய தலைப்பு மைனா. மைனாவின் மழலை குரல் மனதை வருடும். காதலின் மென்மையான மொழி உயிரை தொடும். அந்த இதமான உணர்வுகளை இசையாக நம் உள்ளங்களில் பதிக்க வருகிறது வானத்தைப் போல திரைப்படத்தின் மைனாவை பாடல்.

காதல் மனதை தித்திக்க வைத்தால் மைனாவின் குரல் கூட இன்னும் இனிமையாக ஒலிக்கும். அந்த இனிய உணர்வை சொல்ல வருகிறது தித்திக்கிதே பட பாடல்.

நேர்களே, ஒழித்த இந்த பாடலோடு மைனா என்ற தலைப்பில் வளம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது நிறைவு பெறுகிறது. நேரம் 5:30. நேர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தொடக்கமாக காவலன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் கார்த்திக் மற்றும் சுசித்ரா.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய

0: விஜய் யாத்திரையை இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 13 நாட்கள் நடைபெறும் சௌரிய விஜய் யாத்திரை என்ற நினைவு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த பயணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேசத்தின் சுதந்திரம் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பது என்பது எல்லைகளில் மட்டுமின்றி மக்களின் நினைவுகளிலும் நம்பிக்கைகளிலும் நிலைத்திருக்கிறது என்றார். நாட்டின் நிலம் அடையாளம் மற்றும் கௌரவத்தின் மீது விழும் எத்தகைய விரோத பார்வைக்கும் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்பதற்கான நமது நீடித்த உறுதியை 1999 ஆண்டின் கார்கில் வெற்றி பிரதிபலிக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி, இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த யாத்திரை இம்மாதம் 26 லடாக்கில் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடைய உள்ளது. ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பங்கேற்கும் வீரர்கள் 1900 பயணம் செய்வார்கள். செல்லும் வழியில் சண்டி மந்திர் போர் நினைவிடம், ரெசாங்லா போர் நினைவிடம் மற்றும் லே போர் நினைவிடம் உள்ளிட்ட முக்கிய இராணுவ நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத் டெக்ஸ் என்பது பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்றும் இது தற்போது ஒரு சர்வதேச நிகழ்வாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியில் பங்கேற்பவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார். இக்கண்காட்சியில் இந்த ஆண்டு 130 நாடுகளிலிருந்து 60,000 மேற்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்த அமைச்சர், பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் ஜவுளித்துறைக்கு மிகுந்த பயனளிக்கின்றன என்றும் கூறினார். பாரத் டெக்ஸ் 2026 தொடக்க விழாவில் ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஜவுளித்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். ஜவுளித்துறை தொடர்பான தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடு மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இக்கண்காட்சி அமைந்துள்ளது. உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், கைவினைஞர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒன்றிணைப்பதாகவும் இக்கண்காட்சி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய ரயில்வேயில் கட்டுமானம் உள்ளிட்ட பல துறைகளில் நவீன சீர்திருத்தங்களை தமது அமைச்சகம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மின் உற்பத்தி நிலையங்களில் உருவாகும் சாம்பல் தூள் இனி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் கண்டெய்னரில் எடுத்துச் செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குறிப்பிட்ட தொழில்துறை தேவைகளுக்கேற்ப சிறப்பு சரக்கு பெட்டிகளை அவர்களே வடிவமைக்கும் வகையில் அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். சரக்குகளை அனுப்பும் தனியார் நிறுவனத்தினர் வடிவமைக்கும் சரக்கு பெட்டிகளை ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பான RDSO மதிப்பீடு செய்து அனுமதி அளித்த பிறகே பயன்படுத்த முடியும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ரயில்வே திட்டப்பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திட்டங்களை விரைந்து முடிக்க அதில் ஈடுபடும் அனைத்து தொழிலாளர்களும் நன்கு பயிற்சி பெற்றிருப்பது முக்கியம் என்றும் அவர் கூறினார். ரயில்வேயில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறார் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் மேலும் இரண்டு புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடக்கப்படும் என்று அக்கல்லூரியின் நிறுவனத் தலைவரும் புதுச்சேரி

0: முதலமைச்சருமான திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் அங்கீகாரம் அளித்துள்ளன என்றும், இதன் மூலம் இக்கல்லூரியின் அனைத்து பல் மருத்துவத் துறைகளிலும் முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் உள்ளன என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: கடந்த 1789 ஆண்டு ஜூலை 14 அதுவரை நடைபெற்ற மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பஸ்தலே என்ற சிறைச்சாலை மக்கள் புரட்சி மூலம் தகர்க்கப்பட்டு மக்களாட்சி நிறுவப்பட்டது. இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வெற்றி பெற்றனர். இந்நிலையில் இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சென்னையில் உள்ள பிரான்ஸ் துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூதர் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
0: புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் நடத்தப்படும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இம்முகாம் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நாளை காலை 9:30 முதல் நண்பகல் 12 வரை நேரில் வந்து தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் கேட்டுக்கொண்டுள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளனர். குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதய நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன், நரம்பியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் பாலசுப்பிரமணியம் முத்தையா ஆகியோரும் இச்சிறப்பு முகாமிற்கு வருகை தரவுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இன்று பயணித்த MT ஹல் பஹியா மற்றும் MT மோம்பாசா ஆகிய இரு கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இவ்விரு கப்பல்களிலும் 30 இந்திய மாலுமிகள் பயணம் செய்தனர். இது தொடர்பாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் இன்று காலை வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் MT அல் பஹியா கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் பாதிக்கப்பட்ட இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், காசநோய், புற்றுநோய் போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் இன்று மோதவுள்ளன. இப்போட்டி அமெரிக்காவின் டல்லாஸ் மைதானத்தில் இன்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரையை இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம்.

நேரம் 6:31 20 நொடி இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது மனோரஞ்சிதரம் நிகழ்ச்சியில் தொடர்வது அன்னபூரணி என தொடங்கும் பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மேல்பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்துத் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு வகுப்புகள் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களைக் கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படவுள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம் 3வது குறுக்குத்தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 04132202115, 88700736322. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின்

துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50:36. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 to 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. 8:05 நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:20 to 8:58 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 to 11:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றிரவு 7:02 to 7:15 7:25 to 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 to 7:32 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம் கேட்கலாம் நிகழ்ச்சி டெய்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 to 11:00 தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 to 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்குவ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 காலம் போற்றும் கர்ம வீரர். மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை. ஆர். வேதவல்லி அவர்களின் பாட்டு. சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி. எல். குமார் அவர்கள் வயலின். மன்னார்கோயில் ஜே. பால அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் ஜே. இமல்டா அவர்கள். நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கல்வியே செல்வம். நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். வில்லியனூர் ஓவியர் எஸ். அரியபுத்திரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவிப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ.

2:15 என்றும் இனியவை. இரண்டு 55 வானிலை அறிக்கை நிகழ்ச்சி சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் எம் சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலின் இசை, 4:00 காசி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா வசனம் கோகுலகிருஷ்ணன் கதை திரைக்கதை இயக்கம் வினயன், 5:00 பொன்மாலை பொழுது தேவதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையில் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள், நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும், 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 8:15 ஒடிசாவில் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரைக்கான முன்னோட்ட நிகழ்வு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும், காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்குவ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குழந்தைகளின் நலமும் வளமும் என்பது குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவிப்பிரியா அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்தினால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்புக்கான ஆரம்பகட்ட பரிசோதனைகள் குறித்து கடலூர் மாவட்ட அரசு தலைமை மறுத்துவமனை சிறுநீரகவியல் துறை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் எஸ் திருமுருகன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் நேரம், 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம், 8:05 மியூசிக் பை த பே நிகழ்ச்சி சென்னையஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னையஞ்சல், 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம், காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும், காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது.

0: உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையின் தொடக்கமாக கார்த்திக் மற்றும் கோபிகா பூர்ணிமா பாடிய பாடல் இது. எனக்கு 20 உனக்கு 18.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையின் நிறைவாக ஹரிஹரன் பாடிய பாடல் இது, ஒரு நாள் ஒரு கனவு.

0: ஒளி தந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சேனையஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர்

0: திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட உள்நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம் வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம் அரசு கொள்முதல் புதுமை திட்டங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட நான்கு இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல்

0: ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பயறு வகைகளுக்கான திட்டம் பயறு அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் மிஷின் ஃபார் ஆத்ம நிர்பாரதா இன் பல்சஸ் திட்டத்தின் கீழ் பயறு வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயறு அறவை ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. இத்திட்ட

0: திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயறு அரவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக ₹25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயறு பதப்படுத்தும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும். வங்கிக் கடன் பெறுவது கட்டாயமாகும். பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயறு பதப்படுத்தும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர், புதுச்சேரி அல்லது காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான https://agri.pv.gov.in இருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயறு அரவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயறு தன்னிறைவு இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான வினவல்களுக்கு விண்ணப்பதாரர் துணை வேளாண்மை இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியினை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நேர்கள் கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல்பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம் 3வது குறுக்குத்தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0413-22-00115, 88-7-00-736-22. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்மொழிக்கச்சிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு.

இன்றைய நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: நேயர்கள், முதலில் எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: இப்போ எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: ஸோ இந்த நுண்ணூட்ட சத்து கூட நம்ம எப்போ போடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிப்சம் போட்டு மண்ணடிக்குள்ளே அதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஏக்கருக்கு 10 கிலோ போரான் சத்து வந்து போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலைவெளி நுண்ணூட்ட சத்து நம்ம வந்து இலைவெளியாக தெளிக்கலாம். சில பயிர் வந்து உடனே எடுத்துக்கும். அப்போ எடுக்கக்குள்ள தன்மையை பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகள் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட் ரிச்சுன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை ரிச்சுன்னு இருக்குது. அதாவது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை ஸ்ப்ரே பண்ண சொல்கிறோம். ஏக்கருக்கு வந்து 4 கிலோ வந்து பயன்படுத்த சொல்கிறோம். ஒன்று வந்து பூக்கம் பருவத்தில், 2வது ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா காய் பிடிக்கும் பருவம். அதாவது 2 கிலோ வந்து 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பூக்கிற சமயத்தில், பூ பூக்கும் தருணத்தில். ஸோ அடுத்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா 55-60 நாள் அந்த காய் பிடிக்கும் திறன் ஸ்டேஜில் வந்து நம்ம தெளிக்கிறதுனால நமக்கு வந்து வறட்சி தாங்கும், பயிர் நல்லா திரட்சியாகவும் இருக்கும், நமக்கு வந்து நல்ல மகசூலும் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும், பூ கொட்டுறது வந்து குறையும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து மகசூல் வந்து ஒரு 10-15% கூடுதலாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். முக்கியமாக வறட்சி தாங்கும், பயிர் நல்லா திரட்சியாக இருக்கும். இதை வந்து எல்லாரும் விவசாயம் பயன்படுத்தலாம். இப்போ நிறைய விவசாயிகள் வந்து கேவிகே மூலியமாக வாங்கி பயன்பட்டுருக்காங்க. அவனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விவசாயியும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. போனாலும்
1: இப்போ மணிலா, எள்ளு, ஆமணக்கு இந்த பயிர்கள்லாம் பூச்சி அப்புறம் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த புதிய தொழில்நுட்பங்கள் எதனா இருக்கா சார்?
2: இப்போ மணிலா தாக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 3 பிரிச்சுக்கலாம். சாறு உறிஞ்ச பூச்சிகள், இலையை கடித்து உண்ணும் பூச்சிகள், காயை கடிக்கும் பூச்சிகள்னு சொல்லலாம். சாறு உறிஞ்சும் பூச்சிகள்னா சாரை மட்டும் உறிஞ்செடுத்தணும். அதாவது இலை பெயின், தத்து பூச்சி, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அஸ்வினி இதெல்லாம் சொல்லக்கூடிய. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தி இயற்கை முறையில் ஃபஸ்ட்டு ஒரு சிம்டம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து தெளிக்கலாம். அதை 1% வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிச்சுன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். மணிலா முக்கியமாக தாக்கக்கூடிய பூச்சிகள்னு பார்த்திங்கன்னா

0: கட்டுப்படுத்தலாம், நம்ம ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தி மகசூல் அதிகப்படுத்தலாம். அடுத்து வந்து காயை கடித்து உண்ணும் பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புழு. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காயில் ஓட்ட போட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் இதை கட்டுப்படுத்துறது நம்ம முன்னாடி சொன்ன விதநீத்தி பண்ணிவிட்டு அடியில் வந்து வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம போட சொல்கிறோம். சில இந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால அந்த காயை கடிக்க முடியாமல் நமக்கு வந்து பூச்சிகள் தாக்கம் குறைவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து மகசூலை அதிகப்படுத்தலாம். இவையெல்லாம் மணிலாவை தாக்கக்கூடிய பூச்சிகள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக விவசாயிகள் அதிகம் பாதிக்கக்கூடிய நோயின்னு பார்த்திங்கன்னா இந்த வேரல்கள் நோய் தான். இந்த வேரல்கள் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக நம்ம வந்து விதநீத்தி பண்ண சொல்கிறோம். அதாவது ட்ரைகோடமா விரடி சப்போஸ் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து கார்பன் டைசியம் சொல்லக்கூடிய மருந்தை வந்து ஒரு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த செடியை சுற்றி ஊற்ற சொல்கிறோம். மண்ணிலையும் பண்ணலாம் போட்டு, ஏன்னா இது மேலும் பரவாமல் பாதுகாத்துக்கணும்னா நம்ம வந்து இதை கரைச்சி ஊற்ற சொல்கிறோம். சரி, பாதிப்பு வந்த இடத்துலேருந்து சுற்றி ஊற்றுனீங்கன்னா நம்ம வந்து பாதிப்பெல்லாம் பார்த்துக்கலாம். அல்லது ட்ரைகோடமா விரடி அது ஒரு 10 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து ஊற்றுனீங்கன்னா அந்த மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து வேர்கள் நோயை கட்டுப்படுத்தலாம். மற்ற இலைப்புள்ளி நோயிலும் சாதாரணமாக நம்ம வந்து மேங்கசோம் சொல்லக்கூடிய மருந்து வந்து தெளிச்சதுனால அது ஆரம்ப ஸ்டேஜில் தெளிச்சு விட்டால் அவ்வளோ பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் நினைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப மண் அணைக்க முடியலன்னா அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து தண்ணியை விட்ட பிறகு ட்ரம்மை போட்டு உருட்டி நம்ம வந்து மண் அணைக்கிற மாதிரி முறையை கடைப்பிடிக்கலாம். இப்போ பண்ணுறதுனால நமக்கு வந்து காய்பிடிக்கும் திறன் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
1: பேரிடர் காலங்களில் மழை, சூறாவளி, இந்த காற்று, இந்த இது போன்ற காலங்கள்லாம் வந்து நம்ம எண்ணெய் வித்து பயிர்களில் உற்பத்தி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முன்கூட்டி?
0: மழை அதிகமாக தாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். காற்றுனால நமக்கு வந்து அதிகம் பாதிப்பு இருக்காது. மணிலாவை பொறுத்த வரைக்கும் அந்த மழை பெஞ்ச பிறகு நமக்கு அந்த அதிக மழை பொழிவு இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பண்ணலாம், அதை தண்ணியை வடிகட்டுற வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். முதல்ல சப்போஸ் அதிகம் மழை பெஞ்சாலும் உடனே நம்ம தண்ணியை வடிகட்டுற தன்மை அதிகமாக இருக்கணும். செடி வந்த பிறகு தண்ணியோன்னா தண்ணி வடிகால் வடிச்சு வடிக்கிறதுனால அதை வடித்த பிறகு நம்ம வந்து டைக்கடமா விரடின்னு சொல்லக்கூடிய அதை வந்து நம்ம வந்து வேர்களை வராமல் பாதுகாக்கணும்னா தொழு உரத்தில் கலந்து நம்ம வயல் ஃபுல்லாக தெளிச்சு விட்னா இயற்கை முறையில் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும்னா ஓரளவு இந்த வேர்கள நோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ளலாம். அதேமாதிரி எள்ளு செடிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தமாதிரி இந்த ட்ரைகோடமா விரடி வந்து கலந்து விடலாம். ஏன்னா ஒரு காற்று அடித்தாலே நம்ம வந்து எள்ளு வந்து அதிகம் சாயக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். எள்ளு பயிருக்கு வந்து நம்ம அதிகமாக பாதுகாக்கணும்னா இந்த ரகங்களில் தேர்வு செய்து விதைக்கலாம். எந்த சீசனில் பருவத்தில் தேர்வு செய்து வைத்தான் நம்ம வந்து மழை இல்லாமல் பாதுகாத்துக்கொள்ளலாம். அதுமாதிரி இருக்கும்.
1: இப்போ வறட்சியை தாங்கும் எண்ணெய் வித்து பயிர்கள்லாம் எது இதெல்லாம் இருக்குது சார்?
0: வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம குறுகிய கால ரகங்களை வந்து தேர்வு செய்து வைக்கணும். இப்போ எந்தெந்த பருவம்னு பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் நம்ம வந்து தேர்வு செய்து வைத்தாலும் நம்ம வந்து வறட்சியை தாங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நம்ம வந்து மழை அதிகம் பொறுவதனாலும் மக்களில் எல்லை பொறுத்த வரைக்கும் மானாவரி பயிர் தான். ஸோ மானாவரி எல்லா விவசாயமும் மானாவரி தான் பயிர் செஞ்சுருக்கோம். அதனால் எல்லா ரகமும் வறட்சி தாங்கக்கூடிய ரகங்களாக நம்ம இது இருக்கும் எல்லை பொறுத்த வரைக்கும்.
1: இப்போ அறுவடைக்கு முன் அறுவடைக்கு பின் கடைபிடிக்க வேண்டிய அந்த தொழில்நுட்பங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
0: ஸோ அறுவடைக்கு முன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மணிலா பயிரை வந்து எப்போதெல்லாம் அறுவடை செய்யணும் காய்பிடிக்க நம்ம வந்து பார்க்கணும். எப்போ முதிர்ச்சி அடையுது, முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அறுவடை செய்கிற வேண்டிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். சார் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மணிலா பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறுவடை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள சவுண்டு ராட்லிங் சவுண்ட் சொல்லக்கூடிய உள்ள தோல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் மாறும். இதுதான் முதிர்ச்சி அடைய பருவம்னு சொல்லிட்டு நம்ம அந்த அறுவடை செய்ய தயாராக இருக்கணும். அறுவடைக்கு பின் நம்ம வந்து என்ன பண்ணலாம், மணிலா செடியை பிடுங்கி காய வச்சு ஈரப்பதம் வந்து 10-12% இருக்குது நம்ம வந்து தேர்வு செய்து நம்ம வந்து விதைக்கலாம். இப்போ காய வைக்கிற முறை வந்து மிக முக்கியமானது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த டைமில் வந்து காய வைக்கணும், காய வைக்கிற நேரம் வந்து 10-12, அதேமாதிரி மதியானம் 3-5 இந்த சமயத்துலேருந்து நம்ம வந்து மணிலா பயிர் வந்து காய வைக்கணும். அது ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து காய வச்சிங்கன்னா ஈரப்பதம் வந்து 10-12% அந்த ஈரப்பதம் வரக்குள்ளே நம்ம வந்து காய வச்சு வைக்கணும். சரி, நிறைய விவசாயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் காய வச்சு 12-3 வரைக்கும் காய வைக்கக்கூடாது. ஏன்னா அதிக வெப்பநிலை இருக்கிறதுனால நம்ம முளைப்பு திறன் பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். 10-12 வந்து காய வச்சு மூடாக்கு போட்டு அதுக்கப்புறம் 3-5 வந்து காய வச்சு இது ஒரு வாரத்துக்கு காய வச்சுனா ஈரப்பதம் வந்து 12% வரைக்கும் காய வச்சு அடுத்து ஒரு வாரத்துக்கு கழிச்சு நம்ம வந்து விதைப்புக்கு பயன்படுத்தலாம். அந்த ஈரப்பதம் வந்து மிக முக்கியமானது. சில விவசாயம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் காய வச்சு கட்டி வச்சு வச்சுருவாங்க. ஸோ அப்போ இருக்கக்குள்ள நமக்கு வந்து முளைப்பு திறன் பாதிக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் முளைப்பு திறன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால 12% வரைக்கும் நம்ம வந்து ஈரப்பதம் காய வச்சு நம்ம விதைக்கிறதுனால நமக்கு வந்து முளைப்பு திறன் பாதிப்பு இல்லாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளலாம்.
1: எண்ணெய் வித்து பயிர்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்?
0: நிறையவே இருக்குது. நம்ம மதிப்பு கூட்டுதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிலாவில் ஏகப்பட்ட ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் எல்லாம் நல்லா அதிக டேஸ்ட் உள்ளதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தின்பண்ணங்கள் தயாராக இருக்குது. முக்கியமாக மணிலா எல் கேக் வந்து செய்கிறாங்க, இப்போ உருண்டை மிட்டாயும் செய்கிறாங்க, கடலை கேக்கும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்ஸும் நிறைய இப்போ பண்ணுறாங்க, இனிப்பு இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லட்டு ஜாங்கிரி இதெல்லாம் வந்து இனிப்பு பொருளும் நம்ம வந்து மணிலா பயிர்லையும் செய்யக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய பவுடர்ஸ் இப்போ வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா மணிலா பால் மில்க்குன்னு அந்த இது கொடுத்துட்ருக்கேன். அதுவும் நம்ம வந்து மணிலா பயிர்லேருந்து சாரை பிழிஞ்சு எடுத்து அந்த மில்க் மணிலா மில்க்கும் வந்து கொடுத்துட்ருக்கான், பால் பண்ணிகிட்ருக்காங்க. அதுமாரி ஜூஸும் அதுமாரி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து மணிலா பயிரில். அதுமாரி எள்ளு வந்து நிறைய பயிர் செஞ்சுருக்காங்க. ஸோ எள்ளு உருண்டை பண்ணுறாங்க, எள்ளு கேக்கும் பண்ணலாம், இதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா

0: இயற்கை சார்ந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுனால நமக்கு வந்து விவசாயிகள் அதிகம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மணிலாலாம் இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுங்க, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இந்த மாதிரி அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பெரிய பெரிய பருப்புள்ள ரகங்களும் தேர்வு செய்து விதைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுமாரி மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து நிறைய செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, விவசாயிகளும் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இருக்கும்.
1: இப்போ நம்ம கேவிக்கு விருத்தாச்சலத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரத்தில் ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களா சார்?
0: பயிற்சி நிறைய கொடுத்துட்ருக்கோம். மயிலா சார்ந்த எண்ணெய் வித்து பயிர்களும் கொடுத்துட்ருக்கோம். மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய மற்ற பயிர்லேருந்து நிறைய பிடிக்கும். இப்போ புதினா, முந்திரி, பலா, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய அரிசிகளும் மற்றும் வந்து இயற்கை மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் மூலிமா நிறைய மதிப்பு கூட்ட பொருள் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜூன் மாதத்தில் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மணிலா மற்றும் மதிப்பு கூட்ட பொருட்கள் மற்றும் வந்து சிறுதானியத்தில் மதிப்பு கூட்ட பொருட்கள்லாம் நிறைய ட்ரைனிங் வந்துருக்கு. இதனால் நியூஸ் பேப்பர்லையும் கொடுத்துட்ருக்கோம், தின செய்தியிலும் கொடுத்துட்ருக்கோம். அதை விவசாயிகள் நிறைய பேர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க.
1: எத்தனை நாள் பயிற்சி சார் இதெல்லாம்?
0: இதெல்லாம் ஒரு நாள் பயிற்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அதுமாரி கிராமத்துலேயும் கொண்டு கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு எந்த வர முடியலனாலும் அங்கே அந்த கிராமத்துக்கே சென்று அவங்களுக்கு சுய உதவி குழுக்கள் மற்றமில்ல என்டர்பிரினர் இவங்களாம் டெவலப் பண்ணுறோம். நிறையா தொழில் முனைவரமாகவதற்கும் நாங்கள் வந்து வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் நிறைய கொடுத்துருக்கோம், பயிற்சியெல்லாம் நிறைய கொடுத்து கொண்டுட்ருக்கோம்.
1: இப்போ பயிற்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், அதுக்கு தகுதி என்ன இருக்கா?
0: தகுதியில் யார் வேணாலும் பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். இல்லை, உங்கள் கிராமத்தில் ஒரு 20 பேர் இருந்தாலும் அவங்களும் நேரடியாக வந்து உங்கள் கிராமத்துக்கு லெட்டர் கூட கொடுத்தா கூட நாங்கள் வந்து பயன்படும். அதேமாதிரி நாங்கள் செய்தித்தாளிலும் கொடுத்துட்ருக்கோம், இணையதளத்திலும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். பயிற்சியெல்லாம் என்னென்ன நடக்குது, ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பயிற்சியெல்லாம் நடத்துகிறோம், ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கேலண்டர் கொடுத்து விவசாயிகளுக்கும் வெளியேற பிரசுரம் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறது.
1: விவசாயிகள் கலந்துக்கலாம், இல்லத்தரசியல் கலந்துக்கலாம், சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள்
0: யார் வேணாலும் கலந்துக்கலாம். விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தொழில் முனைவரமாவதற்கு யார் வேணாலும் கலந்துக்கலாம். இளைஞர்கள் மறுக்கணும், எல்லாருக்குமே கொடுக்கும், இளைஞர்களும் கொடுக்குறோம். மற்ற எல்லாருமே யார் வேணாலும் தொழில் முனைவரமாவதற்கு நாங்கள் பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். யார் வேணாலும் கேவிகே வேளாண்மை அறிவு நிலையத்தை தொடர்பு கொண்டு அந்த பயிற்சிக்கு வந்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: விவசாயிகள் வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் அதிக லாபம் பெறனா புதிய யுக்திகள் ஏதாவது இருக்கா சார்?
0: மணிலாலும் கவசி மானாவரி பயிர் தான் பயிற்சி வரும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் பலன் வந்து சரியான முறையில் பயன்படுத்தலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விதை நிறுத்தி கண்டிப்பாக பண்ண சொல்கிறோம், உர மேலாண்மை பண்ணணும், கலை மேலாண்மை கட்டுப்படுத்தி, அதுமாரி இளவெளி நுண்ணூட்ட சத்து, ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் தேர்வு செய்து விதைச்சு அவங்க வந்து கடைபிடிச்சாங்களே மகசூல் வந்து அதிகமாக எடுக்கலாம்.
1: இப்போ இயந்திரமய மக்கள் எண்ணெய் வித்து பயிர் சாகுபடியில் எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது சார்?
0: விவசாயிகளை விதைக்கிறதுக்கும் நம்ம வந்து பார் மூலமாக அமைச்சு நம்ம வந்து விதைப்பு செய்யலாம். இப்போ விதைப்பு கருவி வந்துச்சு, அதுமாதிரி ஹேண்ட் புஷ் சீட்ரல்னு சொல்லக்கூடிய கையால் தள்ளக்கூடிய இயந்திரமும் இருக்குது. ஸோ சிறு விவசாயிகள் ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுன்னா கையால் தள்ளி கூட அவங்க இந்த விதைப்பு வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்தமாதிரி மிஷின் இருக்குது. இப்போ டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ரலும் இருக்குது, விதையும் உரமும் அதிலே போட்டு நம்ம வந்து கொண்டு போகலாம். இதெல்லாம் இயந்திரமயமாக்கல் முறையில். இன்னொன்று வந்து களை எடுக்கிறது நம்ம வந்து புஞ்சை நிலத்தில் வரிசை விதைப்பு இருக்குதுலாம் களையை வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா அறுவடை சமயத்தில் அறுவடைக்கு தான் நம்ம வந்து இன்னும் சரியான இயந்திரம் வந்து கிடைக்கும், அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டுருக்கு. அது நம்ம செடி பிடுங்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது, விவசாயிகள் அந்த இதுதான் ஆளை கொடுத்துருக்காங்க. காய் பிரிக்கும் இயந்திரம் வந்து நிறைய வந்துடுச்சு, அதில் வந்து ஈஸியாக இப்போ எல்லாம் நிறைய ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்க. செடி பிடிங்கி போட்டு ஒரு நாள் காயை வச்சு நம்ம அறுவடை செய்தோம்னா காய பிரிச்சுனா ஈஸியாக அது கிரேட் வைஸ் பிரித்து கொடுக்குறது. ஸோ அறுவடைக்கு பின் வந்து முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஏக்கருக்கு வந்து அவங்க வந்து 3 ஒரு கூலி வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க விவசாயிகளுக்கு, மணிலா 5 எடுக்கிறதுக்கு. இப்போல்லாம் வந்து மிஷின் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்.
1: இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள் பயிரிடுறதுல அரசு வழங்கும் மானியங்கள் அப்புறம் தொழில்நுட்ப உதவிகள் ஏதாவது கிடைக்குதுங்களா?
0: தொழில்நுட்பம் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம், வருட வருடம் நம்ம வந்து பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். அதுமாதிரி எண்ணெய் வித்து பயிர்களில் தொகுப்பு செயல்விளக்கத்திலலாம் நாங்கள் வேளாண்மை அறிவு நிறுவனம் செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ மானியம் பார்த்திங்கன்னா விதை உற்பத்தி செய்வதற்கு மானியம் கொடுக்குறாங்க மத்திய அரசும் மாநில அரசும். விதை உற்பத்தி செய்வதற்கு 1 கிலோ 20 ரூபாய், அதுலேருந்து கடந்த 5 வருடத்தில் ரகத்தை தேர்வு செய்து விதைச்சினா அதுக்கு வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து விதை உற்பத்தி செய்வதனால அதிக லாபமும் பெறலாம், அதிக மானியம் பெறதுனால நம்ம வந்து ஊக்கத்தொகையும் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: வருங்காலத்தில் எண்ணெய் வித்து பயிர் உற்பத்தியை உயர்த்துறதுக்கு புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் புதுமைகள் ஏதாவது உங்களுடைய கேவிக்கை விருத்தாச்சலத்தில் ஏதாவது கொடுக்க?
0: ஆராய்ச்சிகள்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அறிவுகளும் நிறைய பயன்படுத்தும், இயந்திரமயமாக்கல் முறையில் பண்ணாக்கள் நமக்கு வந்து மகசூல் அதிகப்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து போயிட்டுருக்கு, புதிய ரகங்கள் புதிய தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி எப்பப்பெல்லாம் கலை மேலாண்மை கட்டுப்படுத்துறது இந்த ஆராய்ச்சிகள்லாம் நிறைய வந்து போயிட்டுருக்கு. அதுமாரி ஸோ இதெல்லாம் நம்ம புதிய ரகங்கள் இப்போ எள்ளு, மணிலா, சூரியகாந்தி இதுக்கெல்லாம் எப்படி புதிய புதிய ஆராய்ச்சிகள் புதிய ரகங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் ஆராய்ச்சி வந்து மண்டல ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து போயிட்டுருக்கு. தமிழ்நாடு வேளாண்மை பயிர்களும் நம்ம வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்துறதுனால நமக்கு வந்து புதிய தொழில்நுட்பங்களும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கோம் விவசாயிகள். அதை வந்து நம்ம கேவிக்கை மூலயமா மக்கள் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம்.
1: இப்போ எண்ணெய் வித்து பயிர்களில் அறுவடைக்கு பிறகு இந்த விற்பனை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு, எங்கெங்கெல்லாம் விற்பனை பண்ணலாம் சார்?
0: அதனால் விற்பனை வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்இஓ மூலம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் நம்ம வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கலாம். இப்போ எல்லா விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முதல்லாம் வந்து எண்ணெய் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம். கொரோனாவுக்கு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவசாயிகளை விழிப்புணர்வு ஏற்படுத்து நமக்கு செக்கை நிலம்

0: ரொம்ப விவசாயிகளுக்கும் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. நகரவாசிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ செக்கு எண்ணெய் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ மணிலாலும் சரி தான், எள்ளும் சரி தான், எள் வந்து நல்ல எள்ளு நல்லெண்ணெய் வந்து நிறைய பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. ஸோ ஆகவே இதெல்லாம் விற்பனை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது.
1: இப்போ வந்து பயிர்களை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலையும் சேல்ஸ் பண்ணலாம்.
0: ஆ, அது வந்து நிறைய விற்பனை நம்ம ஒழுங்குமுறை விற்பனைத்திலும் ரெகுலேட் மார்க்கெட்லையும் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதுலேயும் வந்து நம்ம வந்து மதிப்புக்கூட்டி செய்வதனால லாபம் அதிகமாக இருக்குது. எண்ணெய் பொருளாக கொடுக்கறதுனாலையும் அதிக லாபம் பெறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கேவிகே மூலயமா நிறைய விதை உற்பத்தி வந்து செய்திருக்கோம். உழவர் பங்கேற்புடன் விதை உற்பத்தி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளமாக கேட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து விதை ஆதார விதை இதுமாரி கொடுத்து விவசாயிகள் திருப்பி விதையை வாங்கி இதை மற்ற விவசாயிகளுக்கு பிரலோபப்படுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து அதிகம் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா வெளியில் மார்க்கெட்டில் போகிறத விட நமக்கு வந்து விதையாக கொடுக்கறதுனால இது பல பேருடைய விவசாயிகளுக்கு வந்து விதை பொருளாக மாறதுனால உற்பத்தி திறன் வந்து அதிகமப்படுத்தலாம். நம்ம சாதாரணமாக 1500 2000 கிலோ வரைக்கும் நம்ம விவசாயிகள் எடுக்கிறாங்க, மணிலா பயிராக வந்து நம்ம எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு நம்ம வந்து வேளாண்மை அறிவுநிலை மூலமாக நிறைய தொழில்நுட்ப பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த தொழில்நுட்ப பயிற்சியை பயன்படுத்தி நம்ம வந்து தொகுப்பு செயல்படுத்த மூலம் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திருக்கோம். மத்திய அரசும் சரி, எங்களுக்கு மாநில அரசும் சரி, நம்ம வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கோம். முக்கியமாக மத்திய அரசு வந்து எங்களுக்கு தொகுப்பு கிராம செயல்விக்கத்தில் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 100 ஹெக்டேர் அளவுக்கு நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து இடுபொருள் கொடுத்து அவங்களுக்கு வந்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்கு எண்ணெய் வித்து பயிர்களை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி எள்ளுலும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். தொகுப்பு கிராம செயல்வெளி திறல நம்ம எள் பயிர் வந்து சாகுபடி செய்து அது வந்து நாங்கள் உழவர் பங்கேற்படும் விதை விற்பதன் மூலம் செய்து கொண்டிருக்கோம். விதை தேவைப்படும் எள்ளு தேவைப்படுதுன்னா எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. வேளாண்மை அறிவிலையும் விருத்தாச்சலத்தில் வந்து நிறைய எள்ளு இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டன்லேருந்து 3 டன் அளவுக்கு விதை பொருள் வந்து இருக்குது. அது VRI 4 சொல்லக்கூடிய எள்ளு ரகம் இருக்குது. இது வேணுடைய விவசாயிகளும் வேளாண்மை அறிவிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து வாங்கி பெற்றுக்கொள்ளலாம்.
1: எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள், உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி உழவர் பெருமக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் கைபேசி எண்களை சொல்லுங்களேன்.
0: என்னுடைய கைபேசி எண் பார்த்தீங்கன்னா 999-431-5004. இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் வித்து பயிர்கள் சம்மந்தமாக எந்த தொழில்நுட்ப செய்தியாக சரி தான், விதை பொருளாக இருந்தாலும் சரி தான், அது சொல்ல தயாராக இருக்கும். இதை கேட்டு வாங்கி பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: மறுபடியும் உங்களுக்கு கைபேசி எண்களை சொல்லுங்கள்.
0: 999-431-5004.
1: சரி, இதுவரைக்கும் எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்களை பற்றி நிறைய தகவல்கள் அழகாக சொன்னீங்க. உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த. நடராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பனங்கிழங்கு உற்பத்தி செய்யும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். முதலில் சீசனில் கிடைக்கும் பனம்பழங்களை சேகரித்து நிழலான பகுதியில் குவித்து வைக்க வேண்டும். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் விதைகளை மட்டும் தனியாக முதலில் பிரித்தெடுக்க வேண்டும். நிலத்தில் 5 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி உயரம் கொண்ட பார்கள் அமைக்க வேண்டும். பாரின் உயரம் கண்டிப்பாக 1 அடி இருக்க வேண்டும். அப்போதுதான் கிழங்கு ஆழமாக வேனொன்றும். அறுவடையின் போது எடுக்கவும் எளிதாக இருக்கும். பாரில் 10 கிலோ எரு, 2 கிலோ வேப்பிலை, 3 கிலோ அடுப்பு சாம்பல் ஆகியவற்றை கலந்து தூவலாம். பிறகு பார் மீது விதைகளின் கண் பாகம் கீழே இருக்குமாறு நெருக்கமாக அடுக்க வேண்டும். பிறகு லேசான மண் தூவி பார்களின் ஓரங்களில் மண் அணைத்துவிட்டு பார் மீது பரவலாக தண்ணீர் தெளிக்க வேண்டும். தண்ணீர் தெளிக்கும் போது மண் கரைந்தால் மீண்டும் மண்ணை தூவ வேண்டும். தொடர்ந்து மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணீர் தெளிக்க வேண்டும். பார்களின் மீது பனை ஓலைகளை மூடாக்காக போட்டு மூடினால் நீர் ஆவியாகாது, கோழிகளும் பாத்திகளை கிளராது. விதைத்த 20 நாட்களுக்கு பிறகு முளைக்க துவங்கி 40ஆம் நாளுக்கு மேல் வேர் பிடித்து வளரும். விதைத்த 60ஆம் நாளுக்கு மேல் கிழங்கு பெருக்கும். விதைத்த 90ஆம் நாளுக்கு மேல் பாரின் மேற்பகுதியில் வெடிப்பு காணப்படும். இதுதான் அறுவடைக்கான அறிகுறி. அந்த நேரத்தில் ஒரு கிழங்கை பிடுங்கி முற்றியதை தெரிந்து கொண்டு மற்றவற்றை அறுவடை செய்யலாம். விதைத்த 110 நாட்களுக்குள் அறுவடை செய்துவிட வேண்டும். அதற்கு மேல் தாமதித்தால் கிழங்கிலிருந்து பச்சை நிறத்தில் பீலி என்ற பொருள் வெளிப்படும். இதனால் கிழங்கின் சுவை குறைந்துவிடும். கிழங்கு பிடிக்க துவங்கியதும் வெள்ளை நிற புழு தாக்குதல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் விதைகள் ஊன்றும் போதே அடுப்பு சாம்பலும் வேப்பிலைகளையும் தூவினால் இந்த புழுக்கள் வராது. இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் இந்த பனங்கிழங்குகள் அறுவடை செய்த 5 நாட்கள் வரை தோல் சுருங்காமல் இருக்கும். விற்பனையாகாமல் தேக்கமடையக்கூடிய பனங்கிழங்குகளை அவித்து வெயிலில் காயப்போட்டு மாவாக அரைத்து விற்பனை செய்யலாம். இந்த மாவில் கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும். பனங்கிழங்கில் அதிக சத்துக்கள் உள்ளன. இதனை ஆடுகளுக்கும் தீவனமாக பயன்படுத்தலாம். மணற்பாங்கான நிலத்தில் விளையக்கூடிய கிழங்குகளுக்கு எப்போதும் தனிச்சுவை உண்டு. பனம்பழங்களில் பெரும்பாலும் 3 விதைகள் இருக்கும். சில பழங்களில் 1-2 விதைகள் தான் இருக்கும். பனங்கிழங்கை வேக வைக்க விறகடுப்பும் மண்பானையும் சிறந்தவை.

கிழங்குகளை தோலை நீக்கி பானைக்குள் போட்டு பாதியளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து பானையை மூடிவிக்கலாம். நன்றாக கொதித்ததும் ஒரு கிழங்கை எடுத்து இரண்டாக பிரித்து நடுவில் உள்ள பீலி பகுதியை கையால் நசுக்கி பார்த்தால் எளிதாக நசுங்கும். அப்படி நசுங்கினால் கிழங்கு நன்றாக வெந்தது என்று தெரிந்து கொள்ளலாம். பனங்கிழங்குகளை நெருப்பில் சுட்டும் சாப்பிடலாம். அவித்த கிழங்குடன் சிறிதளவு சீரகம், காய்ந்த மிளகாய், வெள்ளை பூண்டு சேர்த்து அரைத்து துவையல் செய்யலாம். கிழங்குகளை நெடுக்குவாட்டில் இரண்டாக வெட்டி நிழலில் 2 நாட்கள் காய வைத்தால் கடினமாகிவிடும். இதனை ஒடித்து துண்டுகளாக்கி இடித்து கிடைக்கும் பனங்கிழங்கு மாவோடு மிளகு பனங்கற்கண்டு கலந்து உருண்டையாக்கியும் சாப்பிடலாம். இந்த மாவுடன் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, உப்பு சேர்த்து உப்புமா செய்யலாம். இந்த மாவோடு பசும்பால், கருப்பட்டி, உலர்த்திராட்சை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் சேர்த்து பாயாசம், கேசரியும் செய்யலாம். லட்டு, பகோடா உள்ளிட்ட தின்பண்டங்களும் செய்யலாம். Thank you.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:00.
6: அடை தீரந்து தாவும் நதி அலை, மனம் தீரந்து தூவும் சிறு குயில்.
7: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
8: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநில

0: மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி. 6050005. தொலைபேசி எண் 0413-2200-115, 88-700-3622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: மழை கண்களை

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
6: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னையஞ்சல்.
7: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
8: ஆகாஷ்வாணி. நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
9: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்கை

பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தாம் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளி

0: கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 வருடம் அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
1: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைச்சாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலுத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்டிருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்குற ஒரு கிழவர் அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்களை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8 மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10 மாளிகளும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தாள மைந்தன் இல்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கும் சொன்னவரே எங்கு சென்றீர், சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை, 6 புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், 6 தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை, அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ, காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற

0: எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழியனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
1: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
3: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலையின் சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினைய எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அவன் நண்பர்கள் பதிப்பகத்திலேருந்து எல்லா பேருமே நாங்கள் இப்போ இன்னொரு ஒரு 10-15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு இன்றைக்குமே காலத்தால நினைவு கூறப்படுபவை, இன்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன். நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
0: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:16:36.

0: தெரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: ஒளித்த அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பொன்னுமணி. திரையிசையில் இனி செம்பருத்தி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் மனோ பாடிய பாடல்.

இளையராஜாவின் இசையில் நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து. காற்றலையில் மிதந்து வரும் இந்த பாடல் பி. சுசீலாவின் குரலில் கோகுலம் திரைப்படத்திலிருந்து.

ஒளி தந்த பாடல் செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. திரையிசையின் நிறைவாக பார்வதி என்னை பாரடி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

0: ஒளிதந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரை என்ற நினைவு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பயணம் மக்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் நாடு முழுவதும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் தொழிற்சங்க உச்சி மாநாட்டில் பேசிய அவர், தொழில் துறைகளுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பு நிலவ வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் வானிலை மற்றும் மண் வளத்தை அடிப்படையாக கொண்ட வேளாண் வளர்ச்சிக்கான ஒரு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷியின் தலைமையில் இன்று புதுடெல்லியில் நாட்டின் உணவு தானிய சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கேட்ச் த ரெயின் எனும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வெற்றி பெற செய்யும் வகையில் உழவர்கரை நகராட்சிக்கு உள்பட்ட அனைத்து வீடுகள், தொழில் கூடங்கள், வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற அனைத்து கட்டடங்களிலும் மேல்தள மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவ அறிவுறுத்தப்படுவதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் விஷன் திட்டங்களின் பொதுமக்கள் பதிவு செய்து கொள்ள ஜிப்மர் வளாகத்தில் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நோயிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெய்லி அஞ்சல்.

ஒழித்த பாடல் அவதாரம் திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி பாடியது. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ராவின் குரல்களில். இது அம்மன் கோவில் கிழக்காளி.

பாடல் ஒலித்தது கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நான் மகாநல்ல திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மேல்பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு 15 ஜூலை 2026 அன்று முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115, 88-700-73622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மழை. தொடக்கமாக தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: உணர்வுடன் முத்தம் சிந்த ஓடினேன் அட ராஜா என் தம்பி வாடா
1: அண்ணா.

0: நேரம் 10:15. கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. ஒலிக்கும் பாடல் இது மகாகவி காளிதாஸ்.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம் சிவந்த

10:30 புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்மை இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியில் வலம் வரும் பாடல் இது வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திற்காக பி எஸ் சசிரேகா மற்றும் எஸ் ஜானகி பாடியது.

நேரம் 10:40 28 தேன்மழையில் இசை மீட்டி வரும் இந்த பாடல் மருதநாட்டு வீரன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ சஜிதா பேகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வேண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றி செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். ஏழு 30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 காலம் போற்றும் கர்ம வீரர். மேனால் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை. வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை. ஆர். வேதவல்லி அவர்களின் பாட்டு. சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் உடன் பாடியுள்ளார். வி. எல். குமார் அவர்கள் வயலின். மன்னார்கோயில் ஜே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 தூய தமிழும் மறைமலை அடிகளும். மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குபவர் ஜே. இமல்டா அவர்கள். நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு கல்வியே செல்வம். நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். வில்லியனூர் ஓவியர் எஸ். அரியபுத்திரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. வி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குழந்தைகளின் நலமும் வளமும் குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவிப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ. 2:15 என்றும் இனியவை. இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். எம். சந்திரசேகரன் மற்றும் பாரதி ஆகியோரின் இரு வயலின் இசை.

0: நான்கு மணிக்கு காசி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, வசனம் கோகுலகிருஷ்ணன், கதை திரைக்கதை இயக்கம் வினயன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, தேவதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கதிராமங்கலம் உழவர் கே சதானந்தம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 8:15 ஒடிசாவில் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரைக்கான முன்னோட்ட நிகழ்வு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லை டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிறை, 11:10 முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பிற்பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எனும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. New Delhi has said that it is closely observing the developments in West Asia following renewed escalations of tensions between US and Iran and attacks on commercial vessels. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, reiterated India's call for safe and unimpeded navigation and the flow of commerce through the Strait of Hormuz.
2: We are closely following the developments that are happening in West Asia. We continue to call for safe and unimpeded navigation and flow of commerce through the Strait of Hormuz. This is key for ensuring economic and energy security of people across the world.
1: India also expressed deep concern at the attacks on 2 vessels, MT Al-Bahyan and MT Mombasa, during their transit through the Strait of Hormuz today. Both the vessels were carrying 30 Indian seafarers among their combined crew of 46. Mr. Jaiswal said the Deputy Chief of Mission of the Embassy of Iran in New Delhi was summoned this morning by the ministry. Responding to a question on protests in Pakistan-occupied Jammu and Kashmir or POJK, Mr. Jaiswal said the ongoing protests in POJK are a direct consequence of Pakistan's decades-long systemic exploitation, denial of fundamental rights and administrative oppression in areas under its illegal and forcible occupation. The Comprehensive Economic and Trade Agreement, CETA, between India and the United Kingdom will come into force from tomorrow. Simultaneously, the Agreement on Social Security, referred to as the Double Contribution Convention, DCC, will also come into effect the same day, reinforcing the mobility and competitiveness of Indian professionals in the United Kingdom. The landmark deal grants Indian exports zero-duty access to 99% of tariff lines in the UK market. Briefing media in New Delhi today, Commerce Secretary Rajesh Agrawal described the India-UK Comprehensive Economic and Trade Agreement as a defining milestone in India's trade journey. In a major step towards expanding bilateral trade and investment engagement, the first round of negotiations for the India-Maldives Free Trade Agreement, FTA, concluded successfully. The negotiations were held in virtual mode last week. The Commerce and Industry Ministry said both sides made substantive progress across the negotiating tracks and reached broad convergence on several issues. The Election Commission has extended the schedule of ongoing special intensive revision of electoral rolls in Haryana and Andhra Pradesh by 10 more days. According to the Commission's revised schedule, the booth-level officers or BLOs will now visit house-to-house in